0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிமையான காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948, ஆசாட மாதம் 25 நாள், பாரபவ வருடம் ஆனி மாதம் 32 நாள், ஜூலை மாதம் 2026 வருடம் 16 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நாள் இனிதே தொடங்குகிறது.

நிலையாமைக்கு பயந்து துறவு மேற்கொண்டவர்களை காட்டிலும் கொலை செய்வதற்கு பயந்து கொல்லாமை மேற்கொண்டவர்கள் தலை சிறந்தவர்கள். குறள் எண் 325 அதிகாரம் கொல்லாமை.

0: நிலையாமைக்கு பயந்து துறவு மேற்கொண்டவர்களை காட்டிலும் கொலை செய்வதற்கு பயந்து கொல்லாமை மேற்கொண்டவர்கள் தலை சிறந்தவர்கள். குறள் எண் 325, அதிகாரம் கொல்லாமை.
1: நேரம் சரியாக 5:55. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில்லை 1669 கிலோஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் இன்று நமது பண்பலையில் வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் விதை பரிசோதனை குறித்து விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 7:00 மதுரத்தென்றல். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 நலமாய்வாழ, ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள். இசப்கோல் என்ற சைலியம் ஹஸ்க் பற்றிய தகவல் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 7:35 மதுரத்தென்றல், 8:00 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரத்தென்றல், 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக. இதில் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாடல் கேட்கலாம். வி சீனிவாச ராவ் வயலின், கே பி அனில்குமார் மிருதங்கம், ஹச் பிரச்சனா அவர்களின் கடம் கேட்கலாம். 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரத்தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை யூபி ராஜு மாண்டலின் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி பல் மருத்துவர் உதயா விக்னேஷ் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் அவர்களுக்கான தீர்வுகளும் வழங்குகிறார் வழக்குரைஞர் மினிலா அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஆர் தியாகராஜன் அவர்கள், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். நிகழ்ச்சியை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, கண்ணுறங்கும் சின்ன மலரே என்ற பாடல் கேட்கலாம். இரண்டு மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரத்தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:27 தொடங்கும் மாலை நேர ஒளிபரப்பில் குரல் அமுதம் 325 கேட்கலாம். 5:30 மதுரத்தென்றல், 6:00 நிகழ்ச்சியின்

நேரமும் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், மாலை 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலையம் பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் கேட்கலாம். இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, இன்று இரவு 8:05 மதுரத்தென்றல், 8:15 ரேடியோ ரிப்போர்ட் கேட்கலாம், 8:30 நலமாய்வாள சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள் பிணி அணுகா விதி பற்றி விளக்கு அளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள். பகுதி 3 கேட்கலாம். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நாடக மலர், நாடகத்தின் தலைப்பு பூமிகா, எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவேறும். இவையாவும் இன்று நமது வானொலியில் கேட்க காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: அதாவது
2: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்காம், அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கையை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த பிள்ளை வேற ஏதோ சொல்லுது.

0: አድጋህ አምድግልጋህ አምድርጋህ አሽባጉሽሁ አምድር በድጋቶ በቡ በድጋ አድጉጋ ጉጉምጋ
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
0: ஆமாங்க.
2: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில். நேரம் சரியாக 6:04:30 நொடிகள். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தேருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: on this very idea. External Affairs Minister Dr. S. Jaishankar has expressed confidence that the India-EU Trade and Technology Council meeting will take forward the strong momentum of the partnership enabled by the India-EU FTA, Security and Defence Partnership, and the Mobility Framework. The minister made this statement to the press after the third India-EU Trade and Technology Council meeting in Brussels yesterday. He said that India and the EU have a natural affinity. Commerce and Industry Minister Piyush Goyal also described the India-EU FTA as fair, equitable and balanced, which is a win-win agreement for every sector in both nations. Highlighting the discussions during the meeting, he said that they shared a vision for an innovation-driven, trusted and future-ready growth partnership. In football, defending champions Argentina defeated England 2-1 in the second semi-final at Atlanta Stadium in US to set up the title clash of the FIFA World Cup against Spain. The first half ended goalless, but Anthony Gordon scored the opening goal for England in the 55th minute. Argentina's Enzo Fernandez equalised in the 85th minute and Lautaro Martinez struck in the 90th minute to complete a dramatic 2-1 comeback victory for Argentina. Now Argentina will play against Spain in the final on Sunday night. In men's cricket, second one-day international of three-match series between India and England will be played at Sophia Gardens in Cardiff today. The match will start at 5:30 p.m. Indian time. Earlier, India defeated hosts England by 6 wickets in first ODI at Edgbaston in Birmingham on Tuesday to lead the series 1-0. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
3: நான் நான் என்று குறுகிய வட்டத்திற்குள் வாழும் வரை மகிழ்ச்சி நம்மை கண்டுகொள்வதில்லை. நாம் நாம் என்று வாழ்பவர்களின் காலடியில் மகிழ்ச்சி அமர்ந்து கொள்கிறது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதற்கு மனிதனாக பிறக்க தேவையில்லை. விலங்குகள் ஏற்கனவே அப்படித்தான் நடமாடுகின்றன. மனித உறவுகள் அற்புதமானவை, ஆனந்தம் அளிப்பவை. சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் இயல்பாக பழகுபவர்கள் வெற்றி வாகை சூடும் மனிதர்களாக இருப்பார்கள். அறிமுகத்திற்கு எப்போதும் மதிப்பு உண்டு. புதிதாக வீடு வாங்கி குடியேறுகிறோம். நாம் வாங்கிய வீட்டிற்கு அருகில் ஏற்கனவே குடியிருப்பவர் நம்மை எதிரி போல் பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். பதிலுக்கு நாமும் முகத்தை திருப்பிக் கொண்டால் நல்லுறவு வராது, நன்மையும் கிடைக்காது. குடிபுகுந்த சில நாள்களில் ஒரு தோதான நாளில் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்கு சென்று நம்மை நாம் அறிமுகம் செய்து கொண்டால் அவர்காட்டும் அன்பால் மயங்கி போவோம். முன்பின் தெரியாதவரிடம் நாமே வலிய சென்று அறிமுகம் செய்து கொள்வது சாத்தியமா எனத் தோன்றலாம். சில கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க ஆரம்பித்தால் விரும்பியதும் நடக்காது, வேண்டியதும் கிடைக்காது. மேலும் முன்பின் தெரியாதவர்களிடம்தான் அறிமுகம் தேவை. ஏற்கனவே தெரிந்தவர்களிடம் அறிமுகம் தேவையில்லை. பேரறிஞர் பெர்னார்ட் ஷா ஒரு முறை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அவர் செல்லும் வழியில் ஒருவர் புதிய வீடு ஒன்றில் அப்போதுதான் குடியேறியிருந்தார். அவர் தன் வீட்டு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்தார். அவரிடம் எப்படி இருக்கீங்க என்றார் பெர்னார்ட் ஷா. புதிய வீட்டில் குடி வந்தவருக்கு கோபம் வந்துவிட்டது. நீங்கள் யார்? உங்களை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் போய்விட்டார். மறுநாள் பெர்னார்ட் ஷா செல்லும் போது புது வீட்டுக்காரர் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார். ஐயா, எப்படி இருக்கீங்க? நேற்றே நாம் அறிமுகம் ஆகிவிட்டோம், ஞாபகம் இருக்கிறதா என்றார். புது வீட்டிற்கு வந்தவர் வேறு வழியின்றி நட்புக்கரம் நீட்டினார். சந்தோஷமாக பழகுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டால் சத்தம் போடும் மனிதர்களை கூட சாந்தப்படுத்தலாம். உறவுகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி கையாள கூடாது என்பதற்கு இந்த கதையை கேளுங்கள். கோமாவில் பல மாதங்களாக கிடந்த கணவனை அருகிலேயே இருந்து கண்ணும்

0: கருத்துமாக அவருடைய மனைவி கவனித்து கொண்டார். கணவனுக்கு நினைவு திரும்பியது. மனைவியை அருகில் அழைத்தார். என்னுடைய மோசமான நேரங்களிலெல்லாம் நீ என் கூடவே இருந்திருக்கிறாய். எனக்கு வேலை போனபோது தைரியம் சொன்னாய். சொந்த தொழில் தொடங்கி நட்டம் வந்தபோது ஆறுதல் சொன்னாய். நம் வீட்டை கடன் கொடுத்தவர்கள் ஜப்தி செய்ய வந்தபோது வீட்டை காலி செய்து இந்த சிறிய வீட்டிற்கு அமைதியாக என்னுடன் வந்தாய். நான் இப்போது மருத்துவமனையில் இருக்கும் போது என் பக்கத்திலேயே இருக்கிறாய். உன்னை பார்க்கும் போதும் நினைக்கும் போதும் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா என்று மெல்லிய குரலில் கேட்டார். மனைவி சந்தோஷ கண்ணீர் பொங்க நெகிழ்ச்சியுடன் கணவனின் கைகளை பற்றி கொண்டார். கணவன் சொன்னார், நீ என்னோடு இருப்பதால் தான் எனக்கு எந்த நல்லதும் நடப்பதில்லையோ என்று தோன்றுகிறது. இப்படி ஏறுக்கு மாறாக உறவுகளை கையாண்டால் எந்த உறவுதான் நீடிக்கும்? உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்போம். கற்றதை வாழ்வில் கடைப்பிடிப்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

0: அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய எல்லை 1269 கிலோஹெர்ட்ஸில். கேட்க இருப்பது பக்தி மாலை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதர்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 6:35. இன்று பாரபவ வருடம் ஆனி மாதம் 32 நாள் வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நீயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.

மலர்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் 17/7/2026 அதாவது நாளை திராட்சையில் மதிப்பு கூட்ட பொருட்கள் தயாரித்தல் பற்றிய பயிற்சியும், 21/7/2026 அன்று விவசாயிகளுக்கான வேளாண் திட்டங்கள் மற்றும் மானியங்கள் குறித்த பயிற்சியும், 23/7/2026 அன்று மண்புழு உரம் தயாரிப்பு தொழில்நுட்பம் பற்றிய பயிற்சியும் நடைபெற உள்ளது. இந்த இலவச பயிற்சியானது காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். மேலும் தகவல் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 88 38 95 89 00 47 71 95 78 84 32. இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இருக்கன்குடி நீர்த்தேக்கத்தின் மீன்பாசி குத்தகை உரிமைகளை 5 ஆண்டு காலங்களுக்கு குத்தகைக்கு விடுவது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளும் பொருட்டு குறைந்தபட்ச குத்தகை தொகை நிர்ணயம் செய்யப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இம்மாதம் 21/7/2026 அன்று நடைபெறவுள்ள இருக்கன்குடி நீர்த்தேக்கத்தின் மீன்பாசி குத்தகை உரிமையை குத்தகைக்கு எடுக்க விருப்பமுள்ளவர்கள் அதற்கான விண்ணப்பங்கள் மற்றும் தொடர்புடைய விவரங்களை www.tntendrs.gov.in என்ற இணையதளத்தில் 6/7/2026 முதல் விண்ணப்பங்கள் அறிவிக்கப்பட்டு 20/7/2026 வரையிலான காலங்களில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி adfishereisvnr@gmail.com. பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் செயல்படும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தை நேரில் தொடர்பு கொண்டு உரிய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாடிப்பட்டி வட்டார வேளாண் விரிவாக்க மையங்களில் அரசின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மானியத்தில் தக்கைப்பூண்டு விதைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மண்ணின் வளத்தை அதிகரிக்கவும் உகந்த இயற்கை உரமாக மாற்ற தக்கைப்பூண்டு சிறந்த பயிராகும். மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தி உவர் மற்றும் மணல் நிலங்களை சீர்படுத்துவதுடன் மண்ணில் நீரை தேக்கி வைக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது. ஈரப்பதத்தை மேம்படுத்தி மண்ணரிப்பை தடுக்கிறது. இவை வயல்களில் அடர்த்தியாக வளர்வதால் பிற களைகள் முளைப்பதை தடுக்கிறது. மேலும் வேர் நூற்புழுக்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. வாடிப்பட்டி

0: கோலவந்தான் மற்றும் நாச்சிகுளம் வேளாண் விரிவாக்க மையங்களில் தக்கைப்பூண்டு விதைகள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. இவ்வாறு வாடிப்பட்டி வட்டார வேளாண் உதவி இயக்குநர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில விதை பரிசோதனை குறித்த தகவல் வழங்குகிறார் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள்.
1: இங்கே பெறப்படும் விதை மாதிரிகள் சான்று விதை மாதிரிக்கு விதையின் முளைப்பு திறன், ஈரப்பதம், பிற ரக விதைகள் ஆகிய 4 வகையான சோதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆய்வாளர் விதைக்கு முளைப்பு திறனும் சுத்தத்தன்மையும் சோதிக்கப்படுகிறது. பனி விதை மாதிரியை பொறுத்தவரை முளைப்பு திறன் முதன்மையாக சோதிக்கப்படுகிறது. பிறகு அந்த விதை உற்பத்தியாளர் விவசாயியின் வேண்டுகோளுக்கிணங்க ஈரப்பதம், சுத்தத்தன்மை ஆகியவை பரிசோதனை செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. முளைப்பு திறன் அறையில் பராமரிக்கப்படும் போது அந்த குறிப்பிட்ட காலம் வரை ஈரப்பதம் மட்டுமே அளிக்கப்படுகிறது. வேறு எந்த வளர்ச்சி ஊக்கிகளோ அல்லது உரங்களோ தெளிக்கப்படுவதில்லை. ஏனெனில் விதை ஆய்வகத்தில் பெறப்படும் விதைகளானது முளைப்பு திறன் சோதனைக்காகவே பெறப்படுகிறது. இதிலிருந்து மகசூலை கணக்கிட இயலாது. எனவே விதை முளைக்கும் அந்த கணக்கீட்டு காலம் வரை காயாமல் இருப்பதற்காக ஈரப்பதம் மட்டுமே அளிக்கப்படுகிறது. உரிய காலத்தில் கணக்கீடு செய்யப்படும் போது அந்த விதை மாதிரிகள் உரிய முளைப்பு திறன் சதவீதத்தை எட்டவில்லை எனில் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. உதாரணமாக நெல்லுக்கு 14 நாட்களில் 80% முளைப்பு திறன் இருக்க வேண்டும். எட்டவில்லை எனில் விதைப்பு செய்யப்பட்டு மீண்டும் ஒரு 14 நாட்கள் பொறுத்திருந்து ஆய்வு முடிவுகள் இரண்டிற்கும் ஒப்பீடு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. ஆய்வாளர் விதை மாதிரியை பொறுத்தவரை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு விதை பரிசோதனைகள் அறிவிக்கப்படுகையில் அவை குறிப்பிட்ட சதவீதத்தை எட்டவில்லை எனில் 2 வகையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஒன்று துறை சார்ந்த நடவடிக்கை, இன்னொன்று நீதிமன்றம் சார்ந்த நடவடிக்கை. இந்த ஆய்வாளர் விதை மாதிரி என்பது விவசாயிகளுக்கு உரிய நீதி கிடைப்பதற்காக தமிழக அரசின் கீழ் செயல்படும் விதை ஆய்வுத்துறை விதை ஆய்வாளர்களால் பெறப்படும் விதை மாதிரியாகும். பனி விதை மாதிரியை பொறுத்தவரை விதை சட்டத்தின் கீழ் வராத அல்லது பாரம்பரியமாக விவசாயம் செய்து வரும் சான்றிட்டுகள் எதுவும் இல்லாத விவசாயிகள் தங்களின் விதை தரத்தை அறிந்து கொள்ள இந்த விதை பரிசோதனை நிலையத்தின் முடிவு வசதியாக அமைகின்றது. உதாரணமாக தூயமல்லி, சீரக சம்பா போன்ற பாரம்பரிய நெல் ரகங்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யும் விதைகளை விதை ஆய்வகத்தில் பரிசோதனை செய்து அதன் முளைப்பு திறனை பரிசோதனை அறிக்கையாக பெற்று விற்பனை செய்யும் பட்சத்தில் விவசாயிகளிடமும் விற்பனை செய்வர்களிடமும் தங்களது விதைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சான்றுடன் விற்பனை செய்ய ஏதுவாக அமைகிறது. பனி விதை மாதிரியை பொறுத்தவரை குறைந்த அளவாக 100 கிராம் அல்லது நாங்கள் விதைப்பு செய்வதற்கு ஏதுவாக 400 விதைகள் இருக்குமாறு விதை மாதிரியை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகும். எந்த வகையான விதை மாதிரியாக இருந்தாலும் விதை பரிசோதனை கட்டணம் ₹80 மட்டுமே. விதை பரிசோதனை நிலையத்தில் நெல், சோளம், மக்காச்சோளம், பாசிப்பயிறு, உளுந்து, நிலக்கடலை, எள், பருத்தி, காய்கறி பயிர்கள் என அனைத்து வகையான பயிர்களும் பரிசோதனை செய்யப்படுகிறது. பரிசோதனை செய்வதற்கு தகுந்த பாலித்தீன் கவரில் வெளி ஈரப்பதம் உட்புகாதவாறு இறுக்கமாக கட்டி தனியாக ஒரு 100 கிராம் அளவில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். நெல்லை பொறுத்தவரை 400 கிராம் அளவில் விதை மாதிரி சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மக்காச்சோளம் எனில் 1 கிலோ அளவு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சான்று விதை மாதிரியும் ஆய்வாளர் விதை மாதிரியும் சமர்ப்பிக்கப்பட்ட விதை அளவு மாறுபடும். இந்த சமர்ப்பிக்கப்பட்ட விதை அளவில் இருந்து ஒர்க்கிங் சாம்பிள் எனப்படும் பகுப்பாய்விற்கான விதை மாதிரியானது வேளாண் அலுவலர்களால் தகுந்த ஆய்வக கருவிகளை பயன்படுத்தி பிரித்தெடுக்கப்படுகிறது.
0: இதுவரை விதை பரிசோதனை குறித்த தகவல் வழங்கினார் விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸ் நேரம் சரியாக 6:44:40 இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது மாநில செய்திகள் சின்னஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து நினைந்து இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் உற்பத்தியில் உலகில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். இது சென்னை மண்டலத்தின் 14வது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையமாகும். இதன் மூலம் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலக வரம்பிற்குட்பட்ட ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு பாஸ்போர்ட் சேவை மையம் அல்லது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையம் செயல்படுத்தப்படும் என்ற இலக்கு நிறைவேற்றப்படுகிறது. இச்சேவையால் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் வசிக்கும் மக்கள் பாஸ்போர்ட் மற்றும் அது தொடர்பான சேவைகளை எளிதில் பெற முடியும். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறைப்பெரும்புதூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் 5வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு 257 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். சட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் தங்களது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகர்கோவிலில் சிறை கைதி உயிரிழந்தது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகளில் அதை சீர் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர்,

0: குற்றவாளிகளை தண்டிக்கும் உரிமை நீதித்துறைக்கு மட்டுமே உண்டு என்றும், இல்லையெனில் காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் முறையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சொத்து முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டால் இவ்வழக்கில் உண்மையை வெளிக்கொணர முடியாது என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்தரிய மாதா ஆண்டு திருவிழா தேர்பவனி நேற்றிரவு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா முன்னிட்டு தேர்பவனி விமரிசையாக நடைபெற்றது. இந்த பேராலயத்திற்கு வெளிநாடு, வெளிமாநிலங்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த பேராலயத்தில் உத்திரிய மாதா ஆண்டு திருவிழா, அடுத்து புனித செபஸ்தியார் சொரூபம் அடங்கிய தேரும், கடைசியாக உத்திரிய மாதா சொரூபம் அடங்கிய மின் அலங்கார தேரையும் பங்கு தந்தை அகஸ்டின் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார். தேரானது கடற்கரை சாலை ஆறிலாண்டு தெரு வழியாக பவனி வந்து பேராலயத்தை வந்தடைந்தது. முன்னதாக பங்கு தந்தை சிறப்பு திருப்பல் நடைபெற்றது. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ், தந்தையர், பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மும்பை வசாய் பகுதியை சேர்ந்த மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு மாதாவை தரிசித்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இந்தியா போலாந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் நேற்று உத்தரப்பிரதேசம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள ஜவுளித்துறை வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு முதலாவது சர்வதேச விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 19 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நாங்குநேரி ராதாபுரம் வட்டத்தில் பாசன வசதிக்காக இன்று முதல் 108 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் நாற்றாம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெஹராவாத் 13-3 என்ற புள்ளிக் கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக் கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ எடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக் கணக்கில் கஜகஸ்தானின் ஊஷ்மியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கேரடிஃபில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 5:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று

முன்னிலை வகிக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹைகூ நகரில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து சீனாவின் யூ ஹானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: சத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
3: மின்னணு கழிவுகள் நவீன உலகின் புதிய சுற்றுச்சூழல் சவால். இன்றைய உலகம் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காலமாக உள்ளது. கைபேசி, கணினி, தொலைக்காட்சி, மின் சாதனங்கள் என பல்வேறு மின்னணு பொருட்கள் நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டன. இவை நமது வாழ்க்கையை எளிதாக்குகின்றன. ஆனால் அவற்றின் பயன்பாடு முடிந்த பிறகு உருவாகும் கழிவுகள் இன்று ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக மாறியுள்ளது. அதுவே மின்னணு கழிவு அல்லது எலக்ட்ரானிக் வேஸ்ட், இவேஸ்ட் எனப்படுகிறது. வளர்ச்சி என்பது புதிய பொருட்களை உருவாக்குவது மட்டுமல்ல, பழைய பொருட்களை பொறுப்புடன் கையாள்வதும் ஆகும் என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். மின்னணு கழிவுகள் என்பது பழுதடைந்த அல்லது பயன்படுத்த முடியாத மின் சாதனங்களை குறிக்கிறது. பழைய கைபேசிகள், கணினிகள், பேட்டரிகள், சார்ஜர்கள், கம்பிகள், தொலைக்காட்சிகள் போன்றவை இதற்கு உதாரணங்களாகும். இன்று தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது. புதிய மாடல்கள் தொடர்ந்து அறிமுகமாகின்றன. இதனால் மக்கள் பழைய சாதனங்களை விரைவாக மாற்றுகின்றனர். ஆனால் அவற்றை சரியான முறையில் அகற்றாமல் தூக்கி எறிவதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. மின்னணு கழிவுகளில் சில ஆபத்தான உலோகங்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் உள்ளன. அவை மண்ணிலும் நீரிலும் கலந்தால் இயற்கையை மாசுபடுத்தும். இதனால் மனித உடல் நலத்திற்கும் பாதிப்பு ஏற்படலாம். திருக்குறள் கூறுகிறது, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு. மனிதன் எந்த வளத்தையும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை இந்த குறள் நினைவூட்டுகிறது. மின்னணு கழிவுகள் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று பயன்படுத்தி தூக்கி எறியும் பழக்கமாகும். ஒரு சாதனம் சிறிய பழுதடைந்தாலும் அதை சரி செய்வதற்கு பதிலாக புதியதை வாங்கும் பழக்கம் அதிகரித்துள்ளது. ஆனால் நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், ஒரு புதிய பொருளை உருவாக்க இயற்கை வளங்கள் தேவைப்படுகின்றன. உலோகங்கள், கனிமங்கள், ஆற்றல் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. எனவே ஒரு பொருளை நீண்டகாலம் பயன்படுத்துவது இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வழியாகும். ஒரு சிறிய கவிதை, புதிய சாதனம் வாங்கும் முன் பழையதின் பயனை சிந்திப்போம். கழிவாக மாறும் பொருளை பொறுப்புடன் நாம் கையாள்வோம். மின்னணு கழிவுகளை குறைக்க நாம் பல வழிகளை பின்பற்றலாம். முதலில் பொருட்களை நீண்டகாலம் பயன்படுத்த வேண்டும். சிறிய பழுதுகளுக்கு சரி செய்து பயன்படுத்தும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும். இரண்டாவது, மறுசுழற்சியை ஊக்குவிக்க வேண்டும். மின்னணு பொருட்களில் உள்ள பல உலோகங்களை மீண்டும் பயன்படுத்த முடியும். மூன்றாவது, மின்னணு கழிவுகளை தனியாக சேகரித்து சரியான முறையில் அகற்ற வேண்டும். சாதாரண குப்பைகளுடன் கலந்து வீசக்கூடாது. நான்காவது, தேவையில்லாத வாங்குதலை குறைக்க வேண்டும். உண்மையில் தேவையான பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும். மாணவர்களாகிய

0: நமக்கும் மக்களாகிய அனைவருக்கும் இதில் முக்கிய பங்கு உள்ளது. பழைய மின்னணு பொருட்களை எங்கு வேண்டுமானாலும் வீசாமல் இருக்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்களுக்கு மின்னணு கழிவுகளின் பாதிப்புகளை எடுத்து சொல்ல வேண்டும். இன்றைய மாணவர்கள் தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தும் தலைமுறையாக உள்ளனர். அதனால் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதோடு அதன் சுற்றுச்சூழல் தாக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், அறிவும் தொழில்நுட்பமும் மனித முன்னேற்றத்திற்கு பயன்பட வேண்டும். தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும், இயற்கையை அழிக்கக்கூடாது. ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி, நாம் பயன்படுத்தி தூக்கி எறியும் ஒரு பழைய மின்னணு சாதனம் எங்கு செல்கிறது என்று ஒருபோதும் சிந்தித்திருக்கிறோமா? அது வெறும் குப்பை அல்ல, அது இயற்கையை பாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறலாம். எனவே தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கும் இடையில் சமநிலையை உருவாக்க வேண்டும். மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவதில் தவறு இல்லை, ஆனால் அவற்றை பொறுப்புடன் பயன்படுத்துவது அவசியம். வளர்ச்சி என்பது வசதிகளை அதிகரிப்பது மட்டுமல்ல, அந்த வளர்ச்சி இயற்கைக்கும் மனிதனுக்கும் நன்மை தருகிறதா என்பதையும் சிந்திப்பதாகும். நிறைவாக, மின்னணு பொருட்களை நாம் பயன்படுத்தலாம், ஆனால் அவற்றை இயற்கைக்கு சுமையாக மாற்றக்கூடாது என்ற எண்ணத்துடன் செயல்படுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான, சுறுசுறுப்பான, பரபரப்பான இனிய காலை வணக்கம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இந்த இனிய காலை பொழுதுல மனசுக்கு இதமான பாடல்கள் தர மதுரத்தென்றல் தவழ்ந்து வந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்காக பாடல்கள் தர நானும் ரெடியா இருக்கேன். வணக்கத்துடன் சுந்தரி. எப்பவுமே ஒரு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி குட் மார்னிங் மெசேஜோட மனசுக்கு ஊக்கம் அளிக்கிற தன்னம்பிக்கை வரிகளோட ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பேங்க. அது என்னோட நம்பிக்கை. நமக்கு நாமே, அதாவது செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு நாமே சொல்லிக்கிட்டா இந்த நாள் மட்டும் இல்லைங்க, எல்லா நாளும் ஒரு நல்ல தொடக்கமாக அமையும். முடியாது என்பதற்கு பல காரணங்கள் உண்டு, முடியும் என்பதற்கு ஒரே ஒரு காரணம்தாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னால் முடியும் அப்படின்ற வார்த்தை தாங்க. ஒரு சின்ன முயற்சி, முயற்சி செய்கிறது மூலமாக நம்மளை நாமே பலப்படுத்திக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை வரிகளோட மதுரத்தென்றல்ல முதல் பாடலாக வந்துகிட்டே இருக்கு. தில் திரைப்படத்திலிருந்து ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்டுடலாமா?

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழியும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழியும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலைய பாப்போம்.
1: சாந்தாக்கா, நீங்க ஃபேன் சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலிவரு,
1: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும், அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பைய தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணு.

0: இல்லையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நேரம் 7:10 ஆக போகுதுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இணைந்திருக்கிறோம் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை தரக்கூடிய ஊக்கமளிக்கிற பாடல்கள் இனிய காலை பொழுதில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வகையில் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ரெடியாக இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நிறைவடைகிறது மதுரத்தன்றல். மீண்டும் 7:35 மதுரத்தன்றல் தவழ்ந்து வரும் நேர்களே. இனி கேட்கலாம் 7:15 தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் 2nd கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செமிகான் 2nd கட்ட திட்டத்தை 1,27,500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், செமிகான் 2nd கட்ட திட்டம் முதலீடுகளை அதிகளவில் ஈர்க்கும் என்றும் இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் முக்கிய துறைகளில் தொழில்நுட்ப தற்சார்பை மேம்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் இது இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மற்றும் நமது மின்னணு பொருட்கள் உற்பத்தி சூழலுக்கு பெரிய ஊக்கம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டம் உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யூரியா உற்பத்தியில் சுயசார்பை அடைவதற்கு இது வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் யூரியா உற்பத்தி ஆலைகளில் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளார். இதனால் ஒவ்வொரு யூரியா உற்பத்தி ஆலைக்கும் 250 கோடி ரூபாய்க்கும் மேல் சேமிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் போலந்து சார்பில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் திரு மைக்கேல் பொரோனோவ்ஸ்கி தலைமையிலான உயர்நிலை குழு பங்கேற்றது. இந்திய தரப்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை செயலாளர் திரு பரத் கேரா தலைமையிலான குழு இடம்பெற்றது. அப்போது பேசிய திரு பரத் கேரா, இந்தியாவில் 86 மில்லியன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 30% பங்களிப்பை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துறை 3,30,00,000 பேருக்கு வாழ்வாதாரம் அளிப்பதாக அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அண்மையில் அமலுக்கு வந்துள்ள இந்திய ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய போலந்து இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் திரு பரத் கேரா

0: தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகழ்பெற்ற புரி ஜெகந்நாத் ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த ரத யாத்திரை வரும் 24ஆம் தேதி வரை 9 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக புகழ்பெற்ற ஜெகந்நாத் ரத யாத்திரை பெரும் நம்பிக்கை, உறுதி மற்றும் பக்தியின் சின்னமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இந்த புனித ரத யாத்திரை கடவுள் மீதான உறுதிமிக்க பக்தியை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைவரது மகிழ்ச்சி, செழுமை மற்றும் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து முதலாவது சர்வதேச விமான சேவை இன்று தொடங்கியது. இந்தூரிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட் தலைநகர் அபுதாபிக்கு நேரடி விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச வழித்தடங்களில் விமானங்கள் இயக்குவதற்காக ஒரு விமானத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க மத்திய பிரதேச அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பயண கட்டணம் குறையும் என்றும் அவர் கூறினார். இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு வாரத்திற்கு 4 நாட்கள் விமானம் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தில்லி அல்லது மும்பை வழியாக அபுதாபி செல்ல வேண்டியிருந்தபோது பயண நேரம் 7 முதல் 8 மணி நேரமாக இருந்தது என்று குறிப்பிட்ட மத்திய பிரதேச முதலமைச்சர், தற்போது இந்தூரிலிருந்து நேரடியாக விமானம் இயக்கப்படுவதன் மூலம் பயண நேரம் 3.5 மணி நேரமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இந்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நேற்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் திருச்செந்தூரில் 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்களை ஒரே இடத்தில் பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் பல்வேறு துறைகளின் கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு, செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. ஆதார் சேவை மையம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்ட பதிவு, பொது சேவை மையம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையங்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பிலான விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில்

நியூசிலாந்தை வென்றது. வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஆஷ்மிசானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமி கண்டக்டர் உற்பத்தியில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை

தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள், பிணி அணுகா விதி பற்றி விளக்கம் அளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள்.
3: பிணி இல்லாத நிலையை ஆரோக்கியம்னு சொல்லலாம். ஆரோக்கியம்ன்ற வார்த்தைக்கு WHO னு சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் என்ன டெஃபினிஷன் கொடுக்குது அப்படின்னா, ஹெல்த் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் அண்ட் நாட் மெரிலி த ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி. ஆரோக்கியம் என்பது வெறும் நோய் அல்லது பலவீனம் இல்லாதது மட்டுமல்ல, முழுமையான உடல் மன மற்றும் சமூக நல்வாழ்வின் நிலையாகும். இதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த வகையில் உடல் மற்றும் மனப்பிணிகளை நீக்கி நல்வாழ்வு வாழ தமிழ் சித்தர் பெருமக்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வேறு வேறு பெயர்களில் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு சிறப்பு மிக்க வாழ்வியல் நெறி அஷ்டாங்க யோகம். தமிழ் சித்தர்கள் தான் இதை முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, 11 சித்தர்களில் ஒருவரான பதஞ்சலி முனிவர் தான் இதை ரொம்ப விரிவா சொல்லிட்டு போயிருக்கிறார். அஷ்டாங்க யோகம், அஷ்டம்னா 8 வகையான வாழ்வியல் நெறிமுறைகள், டெக்னிக்ஸ் சொல்லலாம், தந்திரான்னு கூட சொல்லலாம். நோய் நீக்கி நெடுநாள் வாழ்ந்து பேரின்ப பெருநிலை அடைய சித்தர்களால் சொல்லப்பட்ட அந்த அஷ்டாங்க 8 வகையான நெறிமுறைகள் என்னென்ன அப்படின்னா, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இவைகள் தான். முதல்ல இயமம் பற்றி பார்ப்போம். இயல் அப்படின்னா ஒழுங்கு அப்படின்னு அர்த்தம். அன்றாடம் நாம் செய்யக்கூடிய செயல்களை ஒரு ஒழுங்குடன் செய்யணும் அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம். அன்றாடம் நாம் கடைபிடிக்க வேண்டிய நாள் ஒழுக்கம், காலை துயில் எழுவதிலிருந்து காலை கடன்களை முடிக்கிறது, மித உணவுகளை உண்பது, தேவையான தூக்கம் எடுத்துக்கொள்வது, இப்படி அன்றாட வேலைகளை ஒரு ஒழுங்குடன் செய்வது தான் இந்த இயமம். அடுத்ததா நியமம். நயம் அப்படின்னா நன்மைன்னு அர்த்தம். நமக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை மட்டுமே செய்வது. பொய் பேசுவது, மது, மாது, சூது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்களை தவிர்த்து நன்மை தரக்கூடிய செயல்பாடுகளை மட்டுமே செய்து வருவது நியமம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஆசனம், யோகாசனம். யோகாசனத்தின் சிறப்பை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்றைக்கு உலகம் முழுக்க இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு உலகம் முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஆசனம் அப்படின்னா அசையாது அமர்ந்திருந்து உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. மனதை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல உடம்பை ஒருமுகப்படுத்தணும். நம்ம உடற்பயிற்சிகள், தேக பயிற்சிகளில்

0: சீலியம் ஹஸ்க் என்ற இசப் கோல் அப்படின்னா என்ன?
1: சீலியம் விதையின் வெளிப்புற தோலில் இருந்து பெறப்படும் இயற்கையான நார்ச்சத்து ஆகும். கரையும் நார்ச்சத்து இதில் அதிகம் உள்ளது. இசப் கோலை போதுமான அளவு தண்ணீருடன் மலச்சிக்கலை போக்கி குடலில் உள்ள நல்ல நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவித்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இவை பித்த அமிலங்களுடன் பிணைந்து அவற்றை உடலை விட்டு வெளியேற்றுகிறது. இதன் மூலம் எல்டிஎல் அல்லது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது. இவை உணவில் உள்ள சர்க்கரையை மெதுவாக உடல் எடுத்துக்கொள்ள ஏதுவாக செயல்படுவதால் நீரிழிவு நோயாளிகளின் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தருவதால் NAFLD நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் மற்றும் உடல் பருமன் உள்ளவர்களுக்கு உணவின் அளவை கட்டுப்படுத்தி உடல் எடையை மேம்படுத்துகிறது.
0: சீலியம் ஹஸ்க் என்கின்ற இசப்கோலை எடுத்துக்கொள்ளும் முறைகள் என்னென்ன?
1: மலச்சிக்கலுக்கு 1 டீஸ்பூன் இசப்கோலை 200 ml தண்ணீரில் தூங்குவதற்கு முன் எடுத்துக் கொள்ளலாம். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த 1 டீஸ்பூன் இசப்கோலை தயிர் அல்லது மோருடன் எடுத்துக் கொள்ளலாம். அல்சர் நெஞ்சரிச்சல் இருப்பவர்கள் பாலுடன் கலந்து எடுத்துக் கொள்ளலாம். உடல் எடையை கட்டுப்படுத்த 5 கிராம் இசப்கோலை உணவு உட்கொள்வதற்கு 30 நிமிடங்களுக்கு முன் எடுத்துக் கொள்ளலாம். செறிவூட்டப்படாத புரதச்சத்து பொடிகளுடன் எடுத்துக் கொள்ளலாம்.
0: சீலியம் ஹஸ்க் என்கின்ற இசப்கோலை தயிருடன் மோருடன் எடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னீங்க. இது எந்த அளவுக்கு குடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவமா இருக்கு?
1: ப்ரோபயோட்டிக் நன்மை தரும் உயிருள்ள நுண்ணுயிர்களை கொண்ட தயிர் மோர் நீராகாரம் உடன் எடுத்துக் கொள்ளும் பொழுது இசப்கோல் நல்ல நுண்ணுயிர்களுக்கு உணவாக அதாவது ப்ரீபயோட்டிக்காக செயல்படும்.
0: சீலியம் ஹஸ்க் என்று சொல்லக்கூடிய இசப்கோலை செறிவூட்டப்படாத புரதத்தோடு எடுத்துக் கொள்வது நன்மை தரும் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கான காரணம் என்ன?
1: செறிவூட்டப்பட்ட புரத பொடிகளில் வைட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் உள்ளது. இசப்கோல் இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் உறிஞ்சும் தன்மையை குறைக்கும். ஆதலால் செறிவூட்டப்படாத புரதச்சத்து பொடியுடன் கலந்து இசப்கோலை எடுத்துக் கொள்வதே சிறந்த முறையாகும்.
0: சீலியம் ஹஸ்க் என்று சொல்லக்கூடிய இந்த இசப்கோலை எடுத்துக் கொள்ளும் போது நாங்கள் கவனிக்க வேண்டியவை என்னென்ன?
1: முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை போதுமான அளவு தண்ணீருடன் எடுத்துக் கொள்வது. இவை நீரை உறிஞ்சி ஜெல் போன்ற மாறும் தன்மை உடையதால் குறைவான நீரில் எடுத்துக் கொள்ளும் போது தொண்டையில் சிக்குதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும்.
0: இந்த இசப்கோலில் கிடைக்கக்கூடிய இந்த நார்ச்சத்தானது பழங்கள் மற்றும் காய்களிலிருந்து வரும் நார்ச்சத்துக்கு மாற்றாக எடுத்துக் கொள்ளலாமா?
1: பழங்கள் மற்றும் காய்கறிகளில் உள்ள வைட்டமின் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் பைட்டோ நியூட்ரியன்ஸ் இசப்கோலில் இல்லை. எனவே இசப்கோலை டாப் அப் அல்லது நார்ச்சத்திற்கு கூடுதலாக பயன்படுத்தலாமே தவிர மாற்றாக பயன்படுத்த இயலாது.
0: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் பகுதியில் சீலியம் ஹஸ்க் என்கின்ற இசப்கோல் பற்றி நமக்காக விளக்கம் அளித்தார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருப்பது இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிக்கிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னாரு. இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல் இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார், ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார், ராஜா கிட்ட நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோடு குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா இப்போ இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள். இந்த பகுதியில் சீலியம் ஹஸ்க் என்கின்ற இசப்கோல் பற்றி நமக்காக விளக்கம் அளிக்கிறார் உணவியல் நிபுணர் ஆர். செல்வ அபிராமி அவர்கள்.

0: சரி, இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடித்து முடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா, இப்போ நீங்கள் ஒரு கோவளை தண்ணீரை வந்து குடித்து முடிச்சுட்டிங்க. இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுங்க. அதை வெளியேற்றுவதற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடாக தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவளை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்போ தான் அர்த்தம் புரிஞ்சுதான். மனசில் தெளிவு உண்டாச்சு. தன் மனசுக்குள்ளே உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அது இப்போ எவ்வளோ மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையாக மாறுது, அப்புறம் அது வெறியாக ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது. இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக அவர் பெரியவர் சொல்கிறார். ஒன்று பணம், இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டில் மூணு பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால் கூட்டத்தில் தகராறு வந்துட்டுது, கலவரமாக போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவரும். சரி, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால் கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா, நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம், குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி மார்னிங் நேர்களே. விடியிற ஒவ்வொரு விடியலும் உணர்த்துறது ஒன்னே ஒன்று தாங்க, என்ன அதுன்னு தானே கேட்குறீங்க. நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த அழகான விடியல் உணர்த்துது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்டு ரசிக்கலாமா மதுரத்தென்றல்? மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில முதல் பூங்காற்றாய் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்ல இளையராஜா இசையில்.

நேரம் 7:45 30 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில். மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில பூங்காற்றாய் தவழ்ந்து வரும் அடுத்த பாடல் 3 திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் குரலில் பாடல் இது காற்றலைகளில்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 7:51 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில பூங்காற்றாய் தவழ்ந்து வரும். பூங்காற்றாய் தவழ்ந்து வரும் அடுத்த பாடல் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திலிருந்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் குரல்ல பாடல் இது.

55 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில அடுத்த பூங்காற்றாய் தவழ்ந்து வரும் பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி மற்றும் இளையராஜா இசையில்

25 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல மதுரை தண்டல் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நேர்களே. நிகழ்ச்சியில அடுத்த பூங்காற்றாய் தவழ்ந்து வரும் பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து.

மணி 5:22 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்து வரக்கூடிய பாடல் வேதம் திரைப்படத்திலிருந்து மழைக்காற்று சாங் கேட்டலாமா? ஹரிஹரன் மகாலட்சுமி குரல்ல.

11 நிமிடம் நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மதுரை தென்றல் நிறைவான பாடலாக வருது. நிலாவைவா திரைப்படத்திலிருந்து விஜய் அனுராதாம் ஸ்ரீராம் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நிறைவடைகிறது மதுரத்தன்றல். மீண்டும் 8:30 மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே. இனி கேட்கலாம் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30:35. இனிய காலை வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில மீண்டும் இணையலாமா? பூங்காற்றாய் தவழ்ந்து வரும் மதுரத்தென்றல், வீசிடும் காற்றின் ஆட்டம், விளங்கிடும் காலமாற்றம், பேசிடும் மரங்கள் கூட்டம், பெயர்ந்திடும் மழையில் தோட்டம், மாசிலா சூழல் தோட்டம், மயக்கமும் கொண்டே வாட்டம், தூசிலா உலகம் நாட்டம், துயருரா வாழ்க்கை நாட்டம் அப்படின்ற ஒரு காற்றுக்கான வரிகளோட இன்றைய மதுரத்தென்றல் துவங்குகிறது. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருது கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல மதுர தண்டல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேரம் 8:35:45. நிகழ்ச்சியில அடுத்த பாடலா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் சித்ரா குரலில்

நேரம் 8:40 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் மதுரை தென்றல. அடுத்த பாடலாய் தெடினேன் வந்தது திரைப்படத்திலிருந்து. ஆல்ஸ் மலை காற்று உங்களுக்காக தவழ்ந்து வந்துகிட்டே இருக்குங்க.

கேட்ட பாடல் ரிதம் திரைப்படத்தில் இருந்து. 8:52 ஆக போகுதுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல பூங்காற்றாய் தவழ்ந்துவிடும் நிறைவான பாடலாய் வருகிறது தலைவாசல் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்ட பாடலோட நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில வந்த எல்லா காற்று பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில மதுரை தென்றல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுந்தரி. நன்றி நேர்களே.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். முதலில் பங்கஜாக்ஷி, மகா வைத்தியநாத ஐயர் இயற்றிய பதவர்ணம், காம்போஜி ராகம் ஆதித்தாளம்.

45 நொடியின் அரங்கிசை நிகழ்ச்சியில் சியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். தொடர்ந்து சுந்தரி நீ திவ்ய ரூபமோ, கல்யாணி ராகம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல நீங்க கேட்க போறது எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு நிகழ்ச்சி ஒரு ஸ்பெஷலா இருக்க போகுதுங்க. ஒரு பாடகி, 1000 உணர்வுகள், ஒரு குரல், எண்ணற்ற கதாபாத்திரங்கள், காதல், தாலாட்டு, சோகம், பக்தி, நாட்டுப்புறம், மேற்கத்திய இசை அப்படின்னு எந்த உணர்வாக இருந்தாலும் அதை உயிரோட்டத்தோட நம் இதயங்களில் பதித்த குரலுக்கு சொந்தக்காரர் நம்ம எஸ் ஜானகி அம்மா. இந்திய இசை உலகில் என்றும் அழியாத குரலான எஸ் ஜானகி அம்மாவுக்கு அன்பும் மரியாதையும் கலந்த இசையை காணிக்கையாக்குவோமா?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். இன்றைக்கி ஜானகி அம்மாவோட ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக தான் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை வளம் வந்துக்கிட்டே இருக்குங்க. 1938 ஆந்திர பிரதேசத்தில் பிறந்த ஜானகி அம்மா சின்ன வயசுலேருந்தே இசையில் தனித்திறமை பெற்றவராக இருந்தார். அப்புறம் சென்னைக்கு வந்து அவரோட இசை பயணத்தை தொடங்கினார். 1957 இருந்து தான் திரைப்படங்களில் பாட ஆரம்பித்தார் ஜானகி அம்மா. அதாவது சும்மாவை சொன்னாங்க தென்னிந்தியாவோட நைட்டிங்கேல் அப்படின்னு. இந்த பேர் அவங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னா, எல்லா பாடல்கள் அதாவது குறிப்பாக எல்லா பாடல்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது, சில சாங்ஸ் வந்து ஸ்டார்டிங் அந்த ஹம்மிங் இருக்கும் இல்லையா, வாவ் சோ அமேசிங் அப்படின்ற மாதிரி, அவருக்கு நிகர் அவர் மட்டும்தாங்க.

நேரம் 10:12 10 நொடிகள்ல இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 kHz எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இசை அப்படின்றது மொழிகளை கடந்த அழகான உணர்வு. அந்த உணர்வை தன்னோட இனிமையான குரலால உயிர் கொடுத்து கோடிக்கணக்கான இசை ரசிகர்களோட இதயத்துல என்றும் வாழும் பின்னணி பாடகி ஜானகி அம்மா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் 40,000+ பாடல்களை பாடி இந்திய இசை வரலாற்றில் தனக்கென ஒரு பொற்காலத்தை உருவாக்கியவர் ஜானகி அம்மா.

நேரம் 10:17. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியால் வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு பிடித்த பாடல். ஒரே குரல்ல குழந்தையின் மழலை, இளமையின் காதல், தாயின் பாசம், பக்தியின் பரவசம், கிராமத்து மண்வாசனை, இவை அனைத்தையும் உயிர்ப்பித்தவர் ஜானகி அம்மா. அவரது குரல் பாடலை பாடவில்லை, அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிட்டது. இன்றும் ஜானகி அம்மாவுடைய பாடல்கள் காலத்தால் அழியாத காவிய கானங்களாகவே இசைத்து கொண்டிருக்கிறது நம் எல்லோருடைய இதயங்களிலும்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்னு பல தலைமுறைகளோட இசையமைப்பாளர்களோட நம்பிக்கைக்குரிய குரலாக ஜானகி அம்மா இருந்தாங்க. குறிப்பாக இளையராஜா ஜானகி கூட்டணி தமிழ் திரையுலகத்தோட பொற்காலம் அப்படின்னே சொல்லலாங்க.

நேரம் 10:26:40. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியால வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு பிடித்த பாடல். ஜானகி அம்மாவோட இசை பயணமா இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி சூப்பரா வளம் வந்துகிட்டே இருக்கு. ஜானகி அம்மா எக்கச்சக்கமான விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. அந்த வகையில 4 தேசிய விருதும் பல மாநில அரசுகளின் சிறந்த பின்னணி பாடகி விருதுகள் எண்ணற்ற பாராட்டுகள் எல்லாமே அவங்க சாதனைக்கு ஒரு சான்றா இருந்திருக்காங்க. இந்த எல்லா விருதுகளையும் விட கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய இதயத்துல இடம் பிடிச்சிருக்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம்.

நேரம் 10:32 47 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அம்மாவுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக வந்துகிட்டே இருக்குங்க. ஜானகி அம்மாவுடைய முழு பெயர் என்னன்னு தெரியுமாங்க? அவருடைய முழு பெயர் சிஸ்லா ஸ்ரீராமமூர்த்தி ஜானகி அப்படின்றது தாங்க. அன்பா அழைக்கிறது எஸ் ஜானகின்னு. இவருடைய கணவர் வி ராமபிரசாத், மகன் முரளி கிருஷ்ணா. இவருடைய சாதனை பட்டியல் இன்னும் முடியலைங்க. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநில அரசுகளோட விருதை வாங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பல்வேறு இசை மற்றும் திரைப்பட அமைப்புகளோட வாழ்நாள் சாதனையாளர் விருது குறிப்பிடத்தக்கதுங்க.

நேரம் 10:38 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். ஜானகி அம்மாவுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி சூப்பராக போயிட்டுருங்க. ஜானகி அம்மா பாடுற ஒவ்வொரு சாங்ஸுக்கும் நடுவில் அவங்க அந்த சினுங்கள், குட்டி குட்டி சினுங்கள்கள், பாடலுக்கு நடுவே ஒரு சிரிப்பு வருது அப்படின்னா அந்த சிரிச்சுக்கிட்டே பாடுறது, அழுக வருதுன்னா அப்படியே அந்த தாய் பாசமாக இருந்தாலும் சரி வேறு என்னவாக இருந்தாலும் சரி அந்த கேரக்டரை அப்படியே அந்த பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க பாருங்கள். அவங்களால மட்டும்தாங்க ஒரு பாட்டுக்கு நடுவில் சிரிக்கவும் முடியும், அழுகவும் முடியும். மற்ற சின்ன சின்ன வேலைகள், சேட்டைகள், சினுங்கல்கள் என்னவாக இருந்தாலும் அவருக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும் அந்த பாடல் மாதிரி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில எஸ் ஜானகி அம்மாவோட குரல் இந்திய இசை உலகத்தோட அரிய பொக்கிஷமா திகழுதுங்க. காலங்கள் மாறினாலும் அவருடைய குரல், இனிமையான குரல் ரசிகர்களுடைய மனசுல என்னைக்குமே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அவருடைய பாடல்கள் இசை ரசிகர்களுக்கு என்னைக்குமே அழியாத நினைவுகளை தந்துகிட்டே இருக்குங்க. காற்றலைகளில் ஜானகி அம்மாவுடைய பாடல் இதோ

நேரம் 10:54 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல. எனக்கு பிடித்த பாடல் பகுதியில் நிகழ்ச்சியின் நிறைவான பகுதியில் இருக்கும். சில குறைகள் காலத்தால் மறக்கப்படுவதில்லை, நல்ல இசைக்கு வயது இல்லை அப்படின்னு உணர்த்திய மாபெரும் கலைஞரான எஸ் ஜானகி அம்மாவோட நினைவுகள் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலையும் காற்றலைகளில் காற்றின் கீதமா ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில கேட்ட எஸ் ஜானகி அம்மாவுடைய பாடல்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடித்திருக்கும் அப்படித்தானுங்க. நிகழ்ச்சியில கோபுரவாசலிலே அரண்மனை கிளி, அன்னக்கிளி, மௌனகீதங்கள், 16 வயதினிலே ஆனந்த கும்மி, காதல் ஓவியம், வைதேகி காத்திருந்தால், நான் பாடும் பாடல், மெல்ல திறந்தது கதவு, ஜானி திரைப்படத்திலிருந்து மொத்தம் 11 பாடல்கள் முழுசா கேட்டு ரசிச்சோங்க. நிகழ்ச்சியில் வந்த ஜானகி அம்மாவுடைய பாடல்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிறைவோட விடைபெறுகிறேன். சுந்தரி நன்றி நேர்களே.

0: சிய சிய
1: சிய சிய
0: சிய சிய
1: சிக்னல் வராம யாரோடும் பேச பிடிக்கலையா சிய சிய
0: சிய சிய

நேரம் 11:12. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசையில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பொன்மனம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா குரல்களில் பாடல் இதோ.

நேரம் காலை 11:19. காற்றலையில் மிதந்து வரும் மதுரை தென்றல் வழியாக இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ரமணா திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கம் குரல்களில்.

நேரம் 11:24. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் 1269 கிலோஹெட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் வலம் வரும் அடுத்த பாடல் அரசு திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் மற்றும் சுஜாதா குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸில் செவிகளுக்கு இனிமையை சேர்க்கும் மதுரை தென்றலில் இணைந்திருக்கும். நேரம் 11:30. மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மனசெல்லாம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் பாடல் இதோ.
1: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 11:37. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மதுரை தென்றல். நேரம் 11:47. மதுரை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சித்ரா குரல்களில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாக இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 12:10 இசைமேடை, இதில் UP ராஜு அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை, சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 என்னுயிர் தோழி, இதில் பல் மருத்துவர் உதயா விக்னேஷ் அவர்களுடன் நேர்முகம். வளர் இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும், வழக்குரைஞர் மினிலா அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் பங்கேற்கிறார் ஆர். தியாகராஜன். படைப்பு தூத்துக்குடி ஆகாஷ்வாணி நிலையம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:00 பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை ஒளிபரப்பில் 5:30 குறளமுதம் 325 தொடர்ந்து மதுரை தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் கலைஞர் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ். செந்தில் அவர்கள்.

7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். இதில் இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலையம் பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி. கார்த்திக் பாண்டியா அவர்களுடன் நேர்முகம், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரத்தென்றல்,

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் யூபி ராஜு அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். மாமவது ஸ்ரீ சரஸ்வதி என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ராகம் ஹிந்தோலம் ஆதி தாளம்.

0: இதுவரை யுபி ராஜு அவர்களின் மாண்டலின் இசை கேட்டீர்கள்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: நேரம் 12:40 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
4: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது

0: வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களின் எண்ணிக்கை 1,36,939 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுகாதாரத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் எல்லைச்சாலை நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு வசதி திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் எல்லைச்சாலை நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்பது அரசுக்கான பணி மட்டும் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். தொழில்துறையினரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இந்த நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றிய 7 பேருக்கு விருதுகளையும் திரு ராஜ்நாத் சிங் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 98 ஆண்டுகளாக இந்த குழுமம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் ஆராய்ச்சி, புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன வேளாண் இயந்திரங்களை உருவாக்குவதில் இதன் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் கூறியுள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றது அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாம் இந்த வடசென்னை பகுதியில் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு போனால் தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதான் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனால் உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், முத்ரா லோன் மறுபட்டு அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்றைக்கு ஒரு இன்டெகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆபீஸாக செல்வ மகள் திட்டத்தினர் உள்பட அதில் ஒரு இது பாஸ்போர்ட் இப்போ அது இல்லை, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடியுன்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: அரசு திட்டங்களின் பலன்கள் தற்போது மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
1: ஒரு காலத்துல பேங்க்குக்கே நம்ம எல்லாம் போக முடியாது சொல்லணும். சாதாரண மனிதர்களுக்கு பேங்கே போக தெரியாது. பேங்க்னாலே ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு 2014 பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசல்ல இருக்கிறாங்க. பேங்கினுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்க்கிறது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்னைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்கள் இடத்துல, பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு, அக்கௌண்ட் வந்தோடனே இன்னைக்கு உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்பர் திட்டத்தின் கீழே வங்கி கணக்கிலேயே வருது.
0: பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 15.50 ரூபாயும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14.50 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 2.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த

0: மாற்றியமைக்கப்பட்ட கட்டணங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரைக்கான ஆயத்தப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த யாத்திரை இன்று பிற்பகல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ரத யாத்திரையில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரத யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். காசநோய் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ட்ரோன் மூலம் கொண்டு செல்வது நோயாளிகளின் செலவினங்களை குறைக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தெலங்கானாவில் எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த சோதனையை ICMR மேற்கொண்டதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 800க்கும் மேற்பட்டோர் இந்த ஆய்வில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊரகப் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிம்ஸ்டெக் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். எதிர்கால சவால்களையும் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் துறையின் செயலர் திரு அவினாஷ் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உணவுத்துறை தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உணவு உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதில் தூய்மையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் திரு அவினாஷ் ஜோஷி கேட்டுக்கொண்டார். IRCTCயின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வது எளிதாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கோரப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 13 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்கொரிய மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் சீனாவின் ஹான் யூவை வென்றார். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி அபாரமாக ஆடி இரட்டை சதம் அடித்தார். காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 484 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி. தமிழக கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம்.

மதிவண்ணன் வரிகளில் எம் எஸ் ஸ்ரீராம் இசையமைத்து ஏ எம் ராஜா ஜிக்கி பாடிய பாடலை தொடர்ந்து மு பகத்சிங் வரிகளில் டி ஆர் ரத்னவேலு இசையில் கே வீரமணி டி கே ராதா ஆகியோர் பாடியுள்ள பாடல் இனி.

0: மெல்லிசை கேட்டீர்கள்.
1: யார் அது? ஓ செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान। जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: माते माते पड़कत माते
4: मिशन ला तुनिया पोड़ तक मुन्नाडी चेक पन ले या
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஹலோ, யாருப்பா பேசுறது?
7: வணக்கம், நாங்க ABC இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
6: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
7: நீங்க செல்லம்மா தானே?
6: நான் தான் செல்லம்மா, என்னவா?
7: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
6: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்காதாயி, நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
7: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
6: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
7: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
6: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
7: சரி பாட்டி, பண்ணிரலாம் பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
6: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
7: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
6: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய் போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
7: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
6: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
7: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
6: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசி விட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
7: பாட்டி? பாட்டி
6: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
8: பாட்டி
7: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
9: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு.
1: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Defense Minister Rajnath Singh has said the government is ensuring that development and national security progress on the same path. He emphasized that the government's endeavor is to build an India where borders

0: ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகள் கிடைக்கவில்லை என்றால் புன்னகை செய்யுங்கள். வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் புன்னகை எப்போதும் சம்மதிக்க வைக்கும். சொற்கள் உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கும் போது அவற்றால் உலகையே மாற்ற முடியும். இந்த அருமையான சிந்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்று நம் விருந்தினர் பகுதியில் நாம் சந்திக்கவிருப்பது பல் மருத்துவர் உதயா விக்னேஷ் அவர்களை. அடுத்ததாக வளரிளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறுகிறது. இதில் பங்கேற்கிறார் வழக்குரைஞர் மினிலா அவர்கள். தொடக்கமாக நம் விருந்தினர்
1: என்னுயிர் தோ நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைகிறார் பல் மருத்துவர் டாக்டர் உதயா விக்னேஷ் அவர்கள். அவர்களை இப்பொழுது சந்திப்போம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம்.
2: நான் வந்து டாக்டர் உதயா பேசுறேன். நான் வந்து பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வந்து கிளினிக்கல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் தூத்துக்குடியில.
1: நீங்க பிறந்த ஊரு வளர்ந்த இடம்லாம் சொல்லுங்களேன்.
2: நான் வந்து பிறந்தது வந்து ஆறுமுகநேரி தான். ஆனால் வளர்ந்தது படித்தது எல்லாமே நான் வந்து கர்நாடகாவில் தான் படித்தேன். எங்கள் அப்பா வந்து அங்கே வேலை பார்த்தாங்க ரயில்வேயில். மைசூரில் படித்தேன். பிடிஎஸ் கம்ப்ளீட் பண்ணதும் ஹாசன்னு ஒரு ஊரில் 5 இயர்ஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரி, பல் பராமரிப்புங்கும் போது குழந்தைகள்லேருந்து ஆரம்பிப்போம். குழந்தைகளுக்கு எத்தனை வயசில் பால் பொருட்கள் முளைக்க ஆரம்பிக்கும்?
2: குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பல்லுன்னு சொல்கிறது வந்து 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ள மொதல் பல் வரும். முதல்ல வரக்கூடியது வந்து கீழே முன்பல் தான் வரும். மொதல் பல் வந்ததுலேருந்தே நாங்கள் வந்து அந்த டென்டல் ஹைஜீன் அதாவது பராமரிப்புங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பல் முளைச்சதுலேருந்தே அவங்க தனியாக அதுன்னு ப்ரஷ்ஷு, இந்த சிலிக்கோன் டூத் ப்ரஷ்ஷுன்னு சொல்லுவோம், சாஃப்ட் டூத் ப்ரஷ்ஷஸ், அந்த மாதிரி ப்ரஷ்ஷஸ் வச்சு அவங்க வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும் காலையிலையும் நைட்டும். முக்கியமாக பேபிஸ் வந்து பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா பிரஷ் பண்ணணும்.
1: எத்தனை வயசுல அந்த பால் பற்கள் ஒண்ணுன்னா உதிர ஆரம்பிக்கும்?
2: 6 மாதத்துலேருந்து 2.5 வயசு வரைக்கும் வந்து இந்த பால் பல்கள்னு சொல்கிற பல்களுக்கும், அப்புறம் 6 வயசுலேருந்து ஒவ்வொரு பல்லாக விழ ஆரம்பிக்கும். 6வது வயசுலேருந்து இந்த பர்மனன்ட் டீத்துன்னு சொல்கிறோம்ல, அந்த பல்லெல்லாம் வந்து 6வது வயசுலேருந்து முளைக்க ஆரம்பிக்கும்.
1: சரி, பல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது, கேவிட்டி வருது, இது எதனால்? அதுவும் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு வருது.
2: இந்த கேவிட்டிங்கிறது வந்து டென்டல் ஹைஜீனுங்கிறது வந்து அந்த அவேர்னஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை. பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்காங்கன்னா பால் பல் அப்படிங்கிறது எப்படியுமே உதிர்ந்து போகிற பல் தானே, அதனால் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ண தேவையில்லை, அந்த மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, எப்படியும் கொஞ்ச நாளில் விழுந்துரும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. பட் ஆக்சுவலாக என்னென்னா பால் பல்லை வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணால் அடுத்து வர பல்கள் வந்து நல்ல பல்களாக வரும். இந்த பல் வந்து கேவிட்டி வந்து இதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி சப்போஸ் இந்த பல் சீக்கிரமாக தானாக கீழே விழுந்துட்டுன்னு வைங்க, அடுத்த வர்றது வந்து வேறு இடத்துல முளைக்கலாம், இல்லை முளைக்காமல் போகலாம், இல்லை இந்த இன்ஃபெக்ஷன் வந்து அடுத்து வர பல்ல ஸ்ப்ரெட் ஆகலாம். அதனால் வந்து பேரண்ட்ஸ் பால் பல் அப்படிங்கிறத நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. பால் பல் வந்து பர்மனன்ட் டீத் அளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இந்த பல் ஹைஜீன் நல்லா இருந்தால் தான் அந்த பல்லோட ஹைஜீனும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே அந்த ஓரல் ஹைஜீன் ஹேப்ஸ் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். ஸோ அவங்கள அந்த ஏஜ்லேயே அவங்கள வந்து நல்ல டூத் ப்ரஷிங் பண்ணுறது, இப்போ ஏதாவது ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரின்ஸ் பண்ணுறது, காகிள் பண்ணுறது அப்படிங்கிறதே அந்த வயசுலேருந்தே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அவங்க முன்னாடி போய் ஆஸ் அடல்ட்ஸ் அவங்களால ஒரு நல்ல ஹைஜீனை மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் சின்ன பிள்ளைகளுக்கு அப்போவே என்கரேஜ் பண்ணணும்.
1: சரி மேம், பற்கள் வந்து சிலருக்கு ஒரே இடத்துல 4-5 பற்கள் முளைச்சிருது, கீழ்த்தாடையாகட்டும் மேல் தாடையாகட்டும், அது என்ன காரணத்தினால? ரூட்ஸ் வந்து வேறு வேறு இடத்துல பரவுமா?
2: அப்படி கிடையாது மேடம். அது வந்து நம்மளோட ஜான்னு சொல்கிறோம்ல, அந்த ஜா சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பல் வரணும். ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து அந்த ஜாவோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதாவது சின்ன வயசில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அந்த இடத்துல அதாவது 3 பல் இருக்கிற வேண்டிய இடத்துல 4 பல் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தேவையான அளவு இந்த ஜா க்ரோத் இருக்காது. அதனால் அந்த ஜா க்ரோத்தும் டூத் சைஸோட டிஃப்ரென்ஸ்னால தான் அந்த இது வருது. மற்றபடி வேறெல்லாம் வேறு மாதிரிலாம் இருக்காது. ஒரு சிலருக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா பல்களும் வரும், அது ஒரு வகையான இது.
1: அந்த எக்ஸ்ட்ரா பல்கள் எல்லாம் பிடுங்கி எடுத்துடலாமா?
2: ஆமா, அந்த எக்ஸ்ட்ரா பல்கள் வந்து சூப்பர் நியூமரரி டூத்

0: டூத்துன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த டூத் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத பல்லு தான். அந்த மாதிரி ஒரு பல் இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ரே அந்த மாதிரி எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த பல்களை எடுத்துடலாம். அப்படின்னா அந்த இந்த பிரச்சனைகள் மற்ற பல்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது.
1: பல் சொத்தையில் வந்து அலாய் ஊற்றி அடைக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று வச்சு பல் டாக்டர் அடைச்சி விடுறாங்க. அது எப்படி? ஏன்னா அது வந்து ரூட்டில் ரூட் வரைக்கும் அந்த பல் சொத்தை போயிருக்கும், ஆனால் அவங்க மேலால் அதை அடைச்சிட்டு இனி ஒன்றும் பண்ணாது அப்படின்றாங்க. ஆனால் ஒரு 1-2-3 மாதத்துலேயே அந்த அலாய் வந்து வெளியே வந்துடுது, மறுபடியும் பல் சொத்தை வலிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் டாக்டர்?
0: இது வந்து எப்படின்னா மேலோட்டமாக அடைக்கிறோன்னு சொல்கிறோம்ல, இந்த அலாய் போடுறது மெட்டல் ஃபில்லிங் ஆகட்டும் இல்லை வேறு ஃபில்லிங் ஆகட்டும், இந்த ஃபில்லிங் வந்து பண்ணுறது வந்து வேர் வரைக்கும் போன இன்ஃபெக்ஷனுக்கு பண்ண முடியாது. சூப்பர்ஃபிஷியல், அதாவது மேலோட்டமாக தான் இருக்கணும். அதாவது உள்ளே பல்லுக்குள்ளே நரம்பு இருக்கும், நரம்பில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபில்லிங் பண்ண முடியும். இந்த அலாய் ஃபில்லிங்காக இருக்கட்டும் இல்லைனா டூத் கலர்ட் ஃபில்லிங்ஸ்ன்னு சொல்லுவோம், அது போடுறது. இப்போ வேரில் போய் பிடிச்சிட்டு அப்படின்னா அந்த மாதிரி பல்களுக்கு வந்து நம்மளால் ஃபில்லிங் போட முடியாது. அதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கு இந்த ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேர். அங்கே நரம்பு வரைக்கும் பிடிச்சிட்டுன்னா ரூட் கனால் பண்ணால் மட்டும்தான் அந்த பல்லை வந்து சரிப்படுத்த முடியும். ரூட் கனால் பண்ணாமல் மேலோட்டமாக அடைச்சானா அந்த வலி வந்து சரியாகும்.
1: பல்லெல்லாம் குழந்தைங்களுக்கு, அது எஸ்பெஷலி டீனேஜ் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உதடு கடிப்பாங்க குழந்த பிள்ளையில், அல்லது விரல் சப்புவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பற்கள் வந்து உயர்ந்துருது, மேல் தாடையில் உதட விட்டு வெளியே தெரிகிற மாதிரி வந்துடுது. அவங்களுக்கு எந்த வயசில் கரெக்டாக அந்த பல்லுக்கு தேவையான கிளிப்பு மாட்டணும் அதை பற்றி சொல்லுங்கள்.
0: இப்போது அந்த விரல் சூப்புறது அப்படிங்கிறது வந்து 4 வயசு பிள்ளைங்களுக்கு வரைக்கும் அது வந்து நார்மல் தான், அது வந்து ஒரு ஃபிசியாலஜிக் பிஹேவியர் தான், அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களோட ஒரு செக்யூரிட்டிக்காக, ஒரு சேஃப்டிக்காக அவங்க அது பண்ணிக்கிறாங்க. ஏதாவது ஒரு த்ரெட் இருக்கும் போது, திடீர்னு பயந்தா தனியாக இருக்கும் போது, அதை வந்து அது வரைக்கும் நம்ம டிஸ்கரேஜ் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் 4 வயசுக்கு அப்புறமும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணணும். அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த குழந்தைகிட்ட சொல்லணும், இந்த மாதிரி பண்ணாதீங்க, அதனால் என்னென்ன இதெல்லாம் வரும், என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம், பல்லு வந்து உயர்ந்துரும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணணும். அந்த மாதிரி அதுக்குன்னு நிறைய அப்ளையன்சஸ்லாம் இருக்குது, அதாவது நிறைய அதை வந்து வாயில் மாட்டி விட்டாங்கன்னா அவங்களால வந்து அந்த சூப்புறதை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்ளையன்சஸ்லாம் வந்து 6 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4 வயசு தாண்டி வருதாங்க, அதை வந்து கலட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். முக்கியமானது பேஷண்ட்டை மோட்டிவேட் பண்ணணும். பேஷண்ட் இந்த மாதிரி அதாவது குழந்தைய வந்து மோட்டிவேட் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, அதனால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வர்றதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்கரேஜ் பண்ணணும். அப்படி அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா இந்த ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்சஸ்ன்னு கொடுக்கலாம். அது வந்து இந்த 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கே அந்த ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ் கொடுக்கலாம். அதனால் என்ன ஆகும்னா அவங்க அந்த ஹேபிட் வந்து அங்கேயே நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா இந்த பல்லு உயர்றது, இந்த உதடு வெளியில் நீண்டிட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அதை தாண்டி ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இந்த கிளிப்பை போட வேண்டிய தேவையே இருக்காது. ஆனால் நம்மளால் அந்த ஸ்டேஜில் அதை பண்ண முடியல அப்படின்னா 12 வயசு 15 வயசு தாண்டினதுக்கப்புறம்னா பல்லு வந்து உயர்ந்து தான் இருக்கும், அதுக்கு மேலே அவங்களோட க்ரோத் ஸ்டேஜ் இருக்காது. ஸோ நம்ம அந்த அப்ளைன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த கிளிப்பு தான் போடணும். அந்த பல்லை உள்ளே தள்ளுறதுக்காக தேவைப்பட்ட பல்லை எதுவும் எடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு கிளிப்பு போடுறது, அது வந்து 15 வயசுக்கு அப்புறம் போடுறது. அந்த 8th 9th படிக்கிற டைமில் போடலாம்.
1: பல்லு வந்து நல்ல பற்களாக வரணும்னு சொன்னால் நல்லா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மார்னிங் வந்து 1 திருப்பு நைட் 1 திருப்பு ப்ரஷ் பண்ணிவிட்டு குழந்தைகளை தூங்க சொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு பல் பாதுகாப்பாக இருக்கும்னு சொன்னீங்க. அதே இது பீடியாட்ரிக் சர்ஜரி பார்த்தீங்கன்னா அப்பர் கிளஃப்ட் பேலட் வரும், அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு பல் வளர்ச்சி பாதிக்குமா? அப்படிப்பட்ட நிலமையில் அந்த குழந்தைங்களுக்கு என்னமான பல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க?
0: இந்த கிளெஃப்ட் லிப் அண்ட் பேலட்டுங்கிறது வந்து அது பிறக்கும் போதே ஒரு இதாக வர்ற ஒரு
1: அனாட்டமி,
0: அது ஜெனிட்டல் டிஃபெக்ட். ஒரு ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கிடையாது, முதல்ல 2-3 சர்ஜரிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மொதல் ஸ்டேஜில் வந்து அது எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறது போட்டு லிப் கிளெஃப்ட் லிப் மட்டும்னா வெளியில் மட்டும்தான் இருக்கும், கிளெஃப்ட் பேலட்னா வாய்க்குள்ள அந்த அண்ணாக்குலேயும் அங்கேயும் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா 5-6 மாச குழந்தைக்கு முதல்ல ஒரு ஸ்டேஜ் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும், 1.5 வயசில் அடுத்த சர்ஜரி. அந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் கிளெஃப்ட் லிப்புக்கு தனியாக ஒரு சர்ஜரி பண்ணணும், கிளெஃப்ட் பேலட்டுக்கு தனியாக பண்ணணும். அதுபோக இந்த நேசல், அதாவது நோஸ் வந்து மூக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி டீவியேட்டடாக இருக்கும், ஏன்னா அந்த பேலட் வந்து சேராததுனால. ஸோ அதுக்கு ஒரு சர்ஜரி. இந்த மாதிரி எல்லா சர்ஜரிஸும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பண்ணணும். எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம அந்த அவங்களுக்கு வந்து அந்த பேலட் க்ரோத்துக்கு அந்த எக்ஸ்பென்ஷன் டிவைசஸ்னு கொடுப்போம்.

0: அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு ஆக்சுவலாக அவங்க கண்டினியூஸாக டென்டல் இதுலேயே தான் இருக்கணும். அந்த சர்ஜரியை பொறுத்து அந்த கடைசி ஃபைனல் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த 15 வயசுலேருந்து 18 வயசில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த பல் உயர்ந்த பல்லாம் ஒழுங்காக வச்சு அந்த அலைன்மெண்ட் கொண்டு வர்றது வந்து அந்த ஸ்டேஜில் தான்.
1: சரி, எங்கள் பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 7 கொய்யா இலையை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிக்குவாங்க. காஞ்ச இலந்த பழ கொட்டையை அதையும் இடித்து பவுடர் பண்ணிக்குவாங்க. கிராம்பு, ஒரு 10 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சமாக வேப்பிலை தழை, எல்லாத்தையும் நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணி அதை வச்சு தீட்ட சொல்லுவாங்க. இந்த புகையில பொடி, பீடி, சிகரெட்டு இப்படி குடிக்கிறவங்களுக்கு பற்கார ஏற்படும், அதை போக்குறதுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உள்ள பேஸ்டில் அப்படி ஒரு கரையும் ஒன்றும் போன மாதிரியே தெரியலையே.
0: என்னது யூஸ் பண்ணாலுமே இந்த புகையில வர்ற இது ஸ்டெயின்ஸ் வந்து போகாது. அந்த புகையில வர்ற ஸ்டெயின்ஸ்க்கு வந்து டென்டிஸ்ட்டிட்ட போய் அந்த ஸ்கேலிங்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. அதனால் மட்டும்தான் அந்த டொபாக்கோ ஸ்டெயின்ஸ்லாம் ரிமூவ் பண்ண முடியும். மற்றபடி இந்த பவுடர், அந்த நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இதெல்லாம் ஆமாம் அந்த மாதிரிலாம் கொடுக்காங்களே, அது வேணால் லிட்டாக வேணால் ரிமூவ் பண்ணுமே தவிர, ரிமூவ் பண்ண மாதிரி ஒரு லுக்கு தான் இருக்குமே தவிர, அந்த டொபாக்கோ ஸ்டெயின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டென்டிஸ்ட்டை தான் போய் க்ளீன் பண்ணால் தான் பண்ண முடியும். மற்றபடி நார்மல் ப்ரஷிங், நார்மல் ஸ்டெயின்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பரான ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாலே போதும்.
1: சரி, இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஸ்டெயின் ரிமூவர் பல் பசை இருக்கா?
0: ஸ்டெயின் ரிமூவர்னா அது வந்து டென்டிஸ்ட் கிட்ட தான் இருக்குது, அதாவது இன் ஆஃபீஸ் தான் அவங்க வந்து அது ஸ்டெயின் ரிமூவர்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணுவாங்க தேவைப்பட்டால். ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ்னு இருக்குது. இப்போ ஒரு சில ஸ்டெயின்ஸ் வந்து போகவே போகாது, இந்த ஸ்கேல்ஸ்லேயும் போகாது, எதுலேயுமே போகாது.
1: இயற்கையிலேயே படுகிற பற்காரைகள் மேலே மேல் பற்களில் வரிசையாக படிஞ்சிருக்கும் ப்ரௌனாக, கீழ் பற்களில் கருப்பு கருப்பாக இருக்கும், இந்த மாதிரி ஸ்டெயின்ஸும் டென்டிஸ்ட்டை போய் தான் ரிமூவ் பண்ணணுமா?
0: ஆமாம், கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை போய் தான் ரிமூவ் பண்ணணும். இந்த ஸ்கேலிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன். வருஷத்துக்கு ஒரு தடவை, அப்படி இல்லையா எப்போ உங்களுக்கு வந்து ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்குன்னு தெரியுதோ, இல்லைன்னா அந்த காரை வந்து காரங்கிறது இந்த கால்குலஸ்ன்னு சொல்லுவோம்ல, லைட் எல்லோயிஷ் கலரில் அந்த பல்லுக்கும் கம்ஸ்க்கும் நடுவில் அப்படி படிஞ்சிக்கிட்டே வரும், அது உங்களால் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ரொம்ப இருக்குது, ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் 2 வருஷத்துக்கு ஒருக்க அந்த அளவுக்கு படியும், ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து 6 மாசத்துக்குள்ளேயே நிறைய படியும். ஸோ அவங்க வந்து 6 மாசத்துக்கு ஒருக்க ஸ்கேலிங் பண்ணணும். அப்படி அந்த அளவுக்கு இல்லைன்னா அதை பொறுத்து அவங்க பண்ணிக்கலாம்.
1: சரி டாக்டர், பல் வந்து மேடா வயசான ஆயிருக்கும், 40-45 வயசுக்கு மேலே பற்கள் எல்லாம் மேடாயிரும், 1-2 பற்கள் விழுந்திருக்கும். அவங்களுக்கு வந்து பற்கள் வந்து சீரமைப்பு பண்ணணும்னா அது எப்படி அந்த பல்லெல்லாம் கெட்டுறாங்க?
0: இப்போது கீழே விழுந்துட்டு வயசாயிட்டு இல்லைன்னா அநேகமாக யாருக்கு விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈர பிரச்சனைகள் இருக்கும், கம் ப்ராப்ளம்ஸ், பெரியடோன்டல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து பல்ல ஆடி விழுந்துடும். அவங்களுக்குலாம் வந்து பல் கெட்டுறது எப்படின்னா, அதுக்கு வந்து கலட்டி மாற்ற மாதிரியான டைப்ஸ் இருக்குது, கிளிப்பு மாதிரி இருக்கும், அதில் பல் இருக்கும், அவங்க டெய்லி வந்து பகலில் அதை போட்டுக்கலாம், நைட்டு கலட்டி வைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உண்டு. அப்படி இல்லைன்னா ஃபிக்ஸ்டு உண்டு. ஃபிக்ஸ்டு எப்படின்னா பக்கத்து பல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த பல்லை லேசாக தேய்ச்சிட்டு அந்த பல் மேலே அந்த பல்லோடு சேர்த்து 3 கவரை அப்படி போட்டு விடுவாங்க, அதுன்னா ஃபிக்ஸ்டு, அதை வந்து பேஷண்ட்டால் ரிமூவ் பண்ணலாம் முடியாது. அந்த மாதிரியா டெய்லி கலட்டி மாட்டணுங்கிற தேவையெல்லாம் இல்லை. அப்படி இல்லையா இப்போ லேட்டஸ்டானது என்னதுன்னா இம்ப்ளான்ஸ். இம்ப்ளான்ஸ்னால் எங்கே பல் இல்லையோ அங்கே அந்த எலும்புக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ வச்சு, டைட்டானியம் ஸ்க்ரூ வச்சுட்டு அது மேலே கேப் வைக்கிறது.
1: எல்லா பற்களும் சேதமடைஞ்சிருக்கும், அவங்களுக்கு மறுபடி புதிதாக பல் மேல் வரிசை கீழ் வரிசையெல்லாம் கரெக்டாக அது ஃபிட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்ப்ளான்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி பற்களுக்கு அது எதில் செய்யப்பட்டது அந்த மாதிரி பற்கள்?
0: அந்த பல்கள் வந்து அக்ரலிக்னு ஒரு மெட்டீரியலில் செய்கிறாங்க. அதில் வந்து இப்போ நிறைய அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வந்துட்டு, இது இந்த எல்லா பல்லும் விழுந்ததுக்கப்புறம் பேர் வந்து அதுக்கு பேர் கம்ப்ளீட் டென்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் டென்சர்ஸ் வந்து கீழேயும் மேலேயும் ஃபுல் செட் பல் வந்து நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அதை வயசான தாத்தா பாட்டிலாம் அதை கலட்டி வைக்கிறது மாட்டுறது அந்த மாதிரிலாம்.
1: ஆமாம்,
0: அது வந்து அதுக்கு 2-3 தடவை அளவு, அது எல்லாமே வந்து அளவு எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அந்த அக்ரிலிக் மெட்டீரியலில் அந்த பல்களெல்லாம் வந்து ஒரு வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ட்ரையல் பார்க்கணும், பேஷண்ட்டை கூப்பிட்டு பேஷண்ட்டுக்கு அந்த அளவை பார்க்கணும், இந்த பல் சைஸ் போ

0: போதுமா, கரெக்டாக உட்காருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். அது பேர் கம்ப்ளீட் டென்சர்ஸ்.
1: அப்போது பற்கள் வந்து நேர்த்தியாக அழகாக
0: ஆமாம்
1: பொருத்தப்பட்ட பிறகு பார்க்க வசீகரமாக இருக்கும் இல்லையா?
0: ஆமாம் அந்த
1: பொதுவாக
0: மாதிரி
1: பற்கள் வந்து நல்லா இருக்கணும்னா அதுக்கு கால்சியம் சத்துக்கள் நிறைந்த உணவு எடுத்துக்கணும், அல்லைன்னா பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். நீங்கள் என்ன மாதிரி உணவுகளை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க?
0: கால்சியம் ரிச் ஃபுட்டு, அப்புறம் வந்து விட்டமின் டி இருக்கணும், போதுமான அளவு விட்டமின் டி இருக்கணும். இப்போது வந்து அதெல்லாம் வந்து எப்போதுலேருந்துனா மதர் வந்து கன்சீவ் ஆகி பேபி வயசில் இருக்கும்போதே அந்த டைம்லேருந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து அப்போது அந்த கால்சியமோ இல்லைன்னா விட்டமின் டி அவங்களுக்கு ஒரு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு வர்ற பல்கள் வந்து அந்த மாதிரி டெஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும், ஹைப்போப்ளேசியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து கால்சியம் ரிச் ஃபுட்டு. கால்சியம் ரிச் ஃபுட்டுனா
1: அரைநெல்லிக்காய், சிட்ரஸ், ஆரஞ்சு பழம், அப்புறம் வந்து வேற எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி இதுலெல்லாம் விட்டமின் சி இருக்கு.

0: ஏன்னா விட்டமின் டி அவங்களுக்கு ஒரு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு வர்ற பல்கள் வந்து அந்த மாதிரி டெஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும், ஹைப்போப்ளேசியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து கால்சியம் ரிச் ஃபுட்டு, கால்சியம் ரிச் ஃபுட்டுனா
1: அரைநெல்லிக்காய், சிட்ரஸு, ஆரஞ்சு பழம், அப்புறம் வந்து வேறு எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி இதிலெல்லாம் விட்டமின் சி இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கலாம் மேடம்.
0: விட்டமின் சி எடுத்துக்கலாம். முக்கியமானது வந்து கால்சியம் தான். கால்சியம் ரிச் ஃபுட் வந்து நம்மளுக்கு வந்து கேப்பை மாவு, பயிர் வகைகள், இந்த மாதிரி இதுகள்லாம் நிறைய எடுக்கணும். முக்கியமாக இது வந்து நான் குழந்தைகளுக்கு தான் சொல்வேன், டெய்லி ஒரு வகையான பயிர்,
1: ஸ்ப்ரவுட் பண்ணி
0: ஸ்ப்ரவுட்டட் பயிர், இல்லைனா இந்த கேப்பை மாவு, இந்த மில்லட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல,
1: மைனர் மில்லட்ஸ்,
0: ஆமாம்,
1: சிறுதானியங்கள்,
0: சிறுதானியங்கள், மில்லட்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் எள்ளு, எள்ளில் வந்து ஒன் ஆஃப் த ரிச்செஸ்ட் சோர்ஸஸ் கால்சியமுக்கு. ஆனால் அது வந்து பொதுவாக யாருக்குமே தெரியல, எள்ளு வந்து அவ்வளோ ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் கால்சியம்,
1: உடம்புக்கு நல்லது.
0: ஆமாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது, எள்ளு எடுத்துக்கலாம்.
1: அப்புறம் வந்து பல் வந்து ரூட் கெனால் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்க, ஒரு பல் வந்து ஆணிவேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதை ரூட் கெனால் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொன்னீங்க. பல் ஈரில் ரத்தம் கசிகிறது, சீழ் வடிகிறது, இதெல்லாம் எந்த ப்ராப்ளத்தினால வருது மேடம்?
0: கம் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம், கம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதாவது எல்லாருமே கேவிட்டியை மட்டும் ஒரு பிரச்சனையாக பார்க்காங்க, யாருக்குமே இந்த கம் டிசீசஸோட இது இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியல. இப்போ கேவிட்டி வந்து சுத்தப்பலானா நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம், ஆனால் கம் டிசீஸ்னு வந்ததுன்னா அது வந்து ரிவர்சிபிள் கிடையாது, 100% ரிவர்சிபிள் கிடையாது. இப்போ ஈரில் ஒரு பிரச்சனை வந்து வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஈர் வந்து இறங்கிக்கிட்டே போகும், பல்லுலேருந்து தள்ளி இறங்கிக்கிட்டே போகும். அப்படி ஒரு அளவுக்கு மேலே போகும்போது தான் பல்லு வந்து ஆடி அசைஞ்சு பல்லு கீழே விழுந்துருது. இதை வந்து நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே இதை வந்து மறுபடியும் முன்னாடி இருந்த அளவுக்கு நம்ம ஈரை கூட்டு வரவே முடியாது. ஸோ அதனால அந்த பல்லு சூத்தங்கிறத எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அதே மாதிரி கம் டிசீசஸ்க்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு தான்
1: சொத்த பல் இருந்ததுன்னா அது பரவுமா மேடம்?
0: ஆமாம், கண்டிப்பாக பரவும். ஒரு பல்லு சொத்த பல்லுங்கிறது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தானே, அது வந்து ஒரு பல்லில் இருந்துச்சுன்னா அடுத்த பல்லுக்கு, அந்த வாயில் நம்ம வாயில் இருந்தாலே அது ஒரு பல்லுலேருந்து அடுத்த பல்லுக்கு பரவும். ஸோ ஒன்று நீங்கள் வந்து பல்லு சுத்த பல்லுனா எல்லாரும் என்ன நினைக்காங்க அப்படின்னா வலி வந்தால் தான் நம்ம வந்து டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காங்க. வலி வர ஸ்டேஜில் வந்து அது நரம்பில் போய் பிடிச்சிட்டு இன்ஃபெக்ஷன் வேறு வரைக்கும் போயிடுது. அப்போது வந்து எங்களால் ரூட் கெனால் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பல்லை எடுக்க தான் செய்யணும், எங்களால் ஒரு சாதாரண ஃபில்லிங்கோ எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எல்லாரும் என்ன பண்ணணும்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு தடவை கண்ணாடியில் அவங்க பல்கள்லாம் கண்ணாடியில் பார்க்கணும், எங்கேயாவது ஒரு பிளாக் ஸ்டெயின் இருந்துச்சு இல்லைன்னா கண்டினியூஸாக சாப்பிடும் போது ஒரு இடத்துல ஏதோ மாட்டிக்கிட்டே இருக்குது, ஒரு இடத்துல போய் மாட்டுதுனாலே அங்கே கண்டிப்பாக கேவிட்டியோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அது என்னங்கிறத போய் டென்டிஸ்ட்டை போய் பார்க்கணும். வலி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
1: பல் வந்து முக வசீகரத்துக்கு ரொம்ப முக்கியம், புன்னகை பெரிது, புன்னகையை விட புன்னகை இது, அந்த புன்னகை நல்லா இருக்கணும்னா பற்கள் ஒரே சீரமைப்பாக நல்ல அழகாக பளிங்கு மாதிரி இருக்கணும்னு சொல்கிறீங்க. பல் பாதுகாப்புக்கு வேறு என்னென்ன சிகிச்சைகள் பல்லை பொறுத்தவரையில் மேற்கொள்கிறீங்க டாக்டர்?
0: பல் வந்து அழகுக்கு ரொம்ப முக்கியம், அது வந்து ஏஸ்தெட்டிக் டென்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஏஸ்தெட்டிக் டென்டிஸ்ட்ரியில்
1: சென்ஸ் ஆஃப் பியூட்டி,
0: ஆமாம், அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒன்று வந்து டீத் அலைன்மெண்ட், பல்லெல்லாம் வந்து ஒரே அலைன்மெண்ட்டில் இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து இந்த ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு பண்ணுறோம்ல, கிளிப் ட்ரீட்மெண்ட், அது வந்து அது. அது போக அதுக்கு அடுத்து வந்து இந்த ஸ்டெயின்ஸ், ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து பை பர்த் அந்த ஸ்டெயின்ஸ் இருக்கும், இன்ட்ரென்சிக் ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளோரோசிஸ் ஸ்டெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெயின்ஸுக்கு வந்து அதை வந்து இது பண்ணுறதுக்காக ப்ளீச்சிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ்னு உண்டு, அந்த ப்ளீச்சிங் டெக்னிக்ஸை வச்சு அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை வந்து அந்த பல்கெல்லாம் அழகாக்கலாம், அதாவது ஏஸ்தெட்டிக்காக ஆக்கலாம். அந்த மாதிரி ப்ளீச்சிங்
1: வந்து மேல் தாடை வந்து தூக்கிட்டு இருக்கும் மேலே, அதை ஃபேசியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட்டு பண்ணுறாங்க, அதெல்லாம் சரி பண்ணுறாங்க, அந்த அப்பர் ஜாவை கீழே இறக்கி ஃபேஸ்
0: ரீகான்டூரிங்
1: ரீகான்டூரிங் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது பற்களுக்கு வரிசையாக சீராக அமைவதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: ஆமாம், கண்டிப்பாக. அதாவது இப்போ நம்ம இந்த ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லணும்ல, கிளிப் ட்ரீட்மெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட்டால் வந்து பல்களை ஒரு அளவு தான் வந்து உள்ளே கொண்டு வர முடியும். இப்போ ரொம்ப எத்து பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு அளவு, ஒரு அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட்ங்கிறதுல கொண்டு உள்ளே கொண்டு வர முடியும். ஒரு அளவுக்கு மேலே, அதாவது நமக்கு ஸ்கெலிட்டல் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மேக்ஸில் அதாவது

0: அப்பர் ஜா இருக்குல்ல, அந்த ஜாவே வந்து ரொம்ப முன்னாடி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பல்ல உள்ள கொண்டு வந்ததுனால உங்களுக்கு அந்த ஏஸ்தெட்டிக்லாம் இது வராது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து சர்ஜிக்கல் ரீகான்டரிங் பண்ண வேண்டியிருக்கும். சர்ஜிக்கல் ரீகான்டரிங்னா அந்த மேல் தாடையே வந்து சர்ஜரி பண்ணி அந்த மேல் தாடையை உள்ளே வச்சு பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதாவது அலைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு அளவுக்கு மேலே இருந்தால் நம்மளால் இந்த கிளிப்மெண்ட் பண்ண முடியாது. அப்போது வந்து நம்ம சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி பண்ணால் கண்டிப்பாக அதோட ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும்.
1: சரி, இது வரைக்கும் பற்கள் பாதுகாப்பு குறித்து பல தகவல்களை விவாகமும் விளக்கமாகவும் சொன்னீங்க. நன்றி டாக்டர்.
0: நன்றி மேடம்.
2: இதுவரை நம் விருந்தினர் பகுதியில் பல் மருத்துவர் உதயா விக்னேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் உமா மீனா. இளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறுகிறது. இதில் பங்கேற்கிறார் வழக்குரைஞர் மினிலா அவள்.
3: இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற தப்பு அப்படின்னு சொன்னோன்னா பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா திமிரத்தான் ஆரம்பிக்கிறாங்க. நான் அவங்க பண்ணது நீங்கள் தப்புன்னு சொன்னால் இல்லை நான் பண்ணது சரி அப்படிங்கிற மாதிரி தான், இல்லை தப்புன்னு சொல்லிச்சுமே அவங்களுக்கு அவங்க நம்மள்கிட்ட வந்து விலகி போகிறாங்க. நீங்கள் பண்ணது சரி தான், ஆனால் நீங்கள் போன இடம் தவறு, நீங்கள் போகக்கூடிய பாதை தவறு, இதை வந்து இப்படி போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது இருக்குது. பிள்ளைகள் வழியில் தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு மொபைல் ஃபோன் வேணும்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்டாங்கன்னு நம்ம என்ன சொல்லணும்னா, சரி கண்டிப்பாக நான் வாங்கித்தரேன், நீ இதை பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ், அதுக்கப்புறம் நம்ம வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்றப்பல வாங்கித்தரும். அதாவது அந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம அதுக்கேற்றப்பல விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம ரொம்ப கோவப்பட முடிய மாட்டேங்குது. ஆனால் இதில் உண்மையான விஷயம் என்னென்னா, நம்ம சின்ன குழந்தை இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா சார் கேட்டவுடனே பொருட்களை வாங்கி கொடுக்குறாங்க. ஆணோ பெண்ணோ பிள்ளைகளை அழுது அடம்பிடிக்க விட மாட்டுக்காங்க. குடும்ப நீதிமன்றத்தில் பெண்கள் வந்தாங்கன்னா என்ன திரும்ப சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்னை அடிக்கவே மாட்டாங்க, என்னை வந்து அப்படி நான் கேட்டவுடனே ஒரு பொருள் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே பிள்ளைகள் கத்தணும், அழணும், அடம்பிடிக்கணும், கோவப்படணும், எவ்வளவு சிரிக்கணும், மெதுவாக இந்த இயல்பெல்லாம் இருந்தால் மட்டும்தான் சாதாரண ஒரு மனிதன் இல்லை அப்படின்னா அது வந்து அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. எல்லாத்துக்குமே தலையாட்டிகிட்டு இருந்தால் அது குழந்தையே கிடையாது. ஸோ இது இப்படி இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து முதல்ல சில விஷயங்கள் முடியும் முடியாது, அழுது அடம் பிடிச்சாதான் ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்போ தெரியணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு, அவங்க வாழ்க்கையில் அடிபட்டாலும் வலிக்காது, அவங்களுக்கு பின்னாடி வலிக்காது சார், எவ்வளோதான் கீழே விடாலும். ஒரு ஸ்டூடெண்ட் சார் தொடர்ந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டே இருந்தாங்களாம். ப்ளஸ் டூவில் வந்து ரிவிஷன் டைம் வந்து அவங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, எக்ஸாம் எழுத போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பரிட்சை எழுத முடியாது. காரணம் என்னென்னா 4th ரிவிஷனில் மார்க் குறைவாயிட்டு. காரணம் நாங்கள் கூப்பிட்டு என்னம்மா 10 நாள் தான் இருக்குது என்னாச்சு, அவங்க அப்பா வந்து எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க மேடம் இப்படி பொண்ணு வந்து 10 நாள் இருக்குது ஆனால் ஸ்கூலில் நல்லா ஓரளவுக்கு டாப்பராக இருக்கா, கூப்பிட்டா போக மாட்டேங்கிறாங்க. இல்லை நான் இதுவரைக்கும் நான் வந்து மார்க் குறைஞ்சதே கிடையாது, 10th குள்ளே நான் 10 மார்க்கு கூட போனதே கிடையாது, என்னால் கீழே போக முடியாது.
4: அந்த ஏத்துக்கிற தன்மை
3: இல்லை. இப்போ அது காரணம் என்னன்னா, எப்போவுமே பொண்ணு இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு விசுவாசம் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல சார், அந்த பொண்ணு வந்து 2வது இடத்துக்கு வந்து அப்பா வந்து அந்த பொண்ணை வந்து அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. காரணம் பெற்றோர்கள் தான், நீ மார்க் லோவாக அதுக்குன்னு நம்ம ஃபெயிலாக சொல்லலை, கம்மியாக எடுத்தாலும் சரி ஓகே உன்னால் முடியும் டூ பெட்டர் அப்படின்னு நம்ம சீர் அப் பண்ணணும், நீ டாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி சொல்லி அந்த பிள்ளையால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட இல்லை சில விஷயங்களில் நீ இப்போ ட்ராபேக் ஆனால் தான் உன்னால் முன்னேற முடியும் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முன்னாடி நம்ம எப்படிச்சு கூட்டு குடும்ப சூழ்நிலையில நம்மளை அப்பா பார்ப்பாங்க, அம்மா அத்தை பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாருமே பார்த்துப்பாங்க.
4: அரவணைப்புங்கிறது ரொம்ப இருந்தது.
3: கண்டிப்பு
4: அரவணைப்பு எல்லாமே இருந்தது.
3: அம்மா திட்டுனாங்கன்னா உடனே மாமா அத்தை கேட்பாங்க என்ன குழந்தையே திட்டுறீங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணால் உடனே பாட்டி சத்தம் போடுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி கிடையாது, ஏன்னா நம்ம தனிமையாக வாழ்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பாட்டிக்கு தெரிய மாட்டேங்க, அத்தைக்கு தெரிய மாட்டேங்க, எதுவுமே தெரியும், வீட்டில் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் என்னென்னா நம்ம வந்து பிள்ளைகளை வந்து எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக இருந்தாலுமே, ஆனால் இப்படியே இன்றைய சூழ்நிலையில் ரெண்டு பேரும் உழைச்சா தான் முடியும். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணால் தான் பிள்ளைகளால், ஏன்னா இப்போ இப்போ உள்ள விலைவாசியெல்லாம் ஏறிட்டு யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து இன்றைய இயந்திர வாழ்க்கையில் ரெண்டு பேரும் ஓடனா மட்டும்தான் முடியும். அப்போ என்னென்னா அந்த பிள்ளைகளை வந்து நம்ம அதுக்கேற்றப்பில் வளர்க்கணும். நம்ம கேட்டதும் வாங்கி கொடுக்கக்கூடாது. இப்போ கேட்டுச்சா ஒரு 2 வாரம் கழித்து வாங்கி கொடுக்கணும், 2 வாரம் கழித்து வாங்கி கொடுக்கணும். அவங்க பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம லேட்டாக வீட்டுக்கு வருவோம், அதாவது 8 மணிக்கு வருவோம், அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகள் வந்து 6-8 மணி வரைக்கும் என்ன செய்ய தெரியாமல் ஏதாவது செய்வாங்களேன்னு அவங்க கேட்டதெல்லாம் வாங்கிக்கூடும். அதாவது இவங்களுடைய கோபத்தை பிள்ளைகள் வந்து பிள்ளைகளுடைய கோபத்தை பெற்றோரிடம் காட்டக்கூடாது. இன்னொன்று அவங்களுடைய இயலாமையை எப்படி சரி செய்வதுன்னு அவங்களுக்கு தெரியலை, ஏன்னா அவங்களுக்கு டைமிங் கண்டிப்பாக ஒர்க்கிங் 6 மணிக்கு அவங்களால வீட்டுக்கு வர முடியும்.

0: தெரியாது. அப்போ என்ன செய்யணும்னு தெரியாமல் அவங்க வந்து நிறைய வீட்டில் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது சார், வீட்டில் ஃபோன் வச்சுட்டு போயிருவாங்க. எல்லா வீட்லயும் போன் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த போன்ல பாத்தீங்கன்னா பிளஸ் எல்லா கேம்ஸையும் ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தாங்க, நெட் கார்டு வேற போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த பிள்ளைகள் வந்து என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நீங்க போற மாதிரி அது சைபர் புல்லிங் போறாங்க. இது வந்து சைபர் புல்லிங்ல குழந்தைகளா போகல, பெற்றோர்களா தள்ளி விடுறாங்க இந்த சைபர் புல்லிங்ல. இது ஒரு வெரைட்டி. நீங்க நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா திருவிழா அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஒரு இடம் தான் வரும், கரெக்ட் தானே சார்? அப்ப ஒரு சின்ன மரப்பாச்சி பொம்மை, ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு பொம்மை, ஒரு சின்ன செப்பு ஜாமம் வாங்கியிருப்பாங்க. அடுத்த திருவிழா வரைக்கும் அது இருக்கும்,
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா. அதை விளையாடிக்கிட்டு உடனே கழுகி கரெக்டா மேல பறன் மேலையும் எங்கேயோ வச்சு வச்சுக்கோம். இப்ப அப்படிலாம் கிடையாது, அந்த பிளாஸ்டிக்கா உடஞ்சிட்டா அந்த செட்டோட தூரப்படுவாங்க. காரணம் என்னன்னா நம்ம வாங்கி கொடுக்குறோம் நிறைய. இப்ப வசதிகள் ஆக நம்ம அது வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் சார். நம்ம என்ன தருமா நினைப்போம், நம்ம அப்பா கேட்டு உடனே வாங்கி தரல, நம்ம அம்மா கேட்டு வாங்கி தரல, நம்ம அனுபவிக்காத எல்லா சந்தோஷத்தையும் நம்ம பிள்ளைகளை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதான் ஒரு பெரிய தவறு. இப்போ உள்ள எல்லா அதாவது 90 கிட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாரும் பெற்றோர்களா மாறிட்டு இருக்காங்க. நம்ம பண்ற தப்பு தான் சார். நம்ம தான் நம்ம அனுபவிக்காத எல்லா விஷயங்களும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா அப்படி கிடையாது. நம்ம அனுபவிச்ச எல்லா விஷயங்களையும் பிள்ளைகள் அனுபவித்தால் மட்டுமே அவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை பயணிக்க தெரியும். இந்த மாற்றம் கண்டிப்பா பெற்றோர்களிடமிருந்து மட்டும் ஆரம்பிக்கணும். காரணம் என்னன்னா, நம்ம வந்து முன்னாடி பிறந்தநாளை முன்னாடி பிறந்தநாளுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க சார். நமக்கு தெரிஞ்சு ஒரு திருவிழா, ஒரு மாரியம்மன் கோயில் திருவிழாவா இருக்கும், ஏதாவது ஒரு கோயில் திருவிழா இல்ல அப்படின்னா ஏதாவது சர்ச் ஃபெஸ்டிவல், அந்த ஒண்ணுமே இல்லையா? நிறைய பிள்ளைகளுக்கு அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் சார் புது ட்ரெஸ். அதாவது இப்போ உள்ள சூழ்நிலை இது இருந்தாதான் அடுத்தவங்க மதிப்பாங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ நீங்க கேட்டீங்க குழந்தைகள் வந்து இதுக்கு இப்படி புது ட்ரெஸ்க்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டே எல்லா பிள்ளைகளும் புது பேக் வைக்கச்சமையும் நம்ம மட்டும் பழைய பேக் வாங்கி கொண்டு போனா பிள்ளைகள் வந்து அவமானப்படுது. முன்னாடி உள்ள காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் பேக் வச்சிருக்காங்களா, ஓகே, ஆனா எல்லா பேக்கையும் விட நம்ம பேக் பழசா இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிள்ளைகள். நான் எப்படி பழைய பேக் கொண்டு போ, பழைய லஞ்ச் பேக் எப்படி கொண்டு போவோம் போ? என் பொண்ணே நான் இப்போ எடுத்துக்கிறேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, லாஸ்ட் இயர் வச்ச டென் பேக்ஸ் இந்த தடவை கரெக்டாக இருக்கும்ல பாப்பா அப்படின்னா, அது எப்படிமா போன வருஷம் உள்ளது இந்த விஷயம் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்குறாங்க. இல்லை இதில் தான் நான் அம்மா சாப்பாடு சாப்பிட்டா சாப்பிடு அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்து விட்றோம். ஆனால் இதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம தான் வந்து என்னென்னா பிள்ளைகளுக்கு இதை சொல்லி புரிய வைக்கணும். ஒரு பொருளை உடைச்சாங்கன்னா சரி உடஞ்சது உடஞ்சதாக இருக்கட்டும், புதுசு வாங்கி தாரேன்னு சொல்லக்கூடாது, உடஞ்சு போச்சு இல்லை இனிமே உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பழகுங்க. நம்ம வந்து என்னன்னா அந்த நோங்கிறது நம்ம முதல்ல நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து வரணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா புரோட்டா அப்படின்னா மாசத்துக்கு உருடவே இல்லை சார், 6 மாசத்துக்கு உருடம் கிடைக்கும். இப்போ அப்படி கிடையாது, நினைச்சா புரோட்டா ஃப்ரைட் ரைஸ். இப்போ நம்ம வீட்டில் ஒரு அறுசுவை உணவுனா என்னைக்காவது உணர்ந்த அறுசுவை, அதாவது வயது வசதியானவங்களும் சரி முடியாதவங்களும் சரி கண்டிப்பாக அறுசுவை உணவு என்னைக்கா ஒரு இல்லைன்னா கல்யாண வீட்டில் எல்லா நாளும்
1: கிடைக்கும்.
0: அசைவ உணவு அப்போ நம்மளுடைய நம்மளுடைய செலவினங்கள் அதிகமாகுது. ஏன் நீங்க சொன்ன மாதிரி இந்த நவீனமாக்கல் வாழ்க்கையை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். இது வாழ்ந்தாதான் நம்மை பிறர் மதிப்பாங்க, இப்படி வாழ்ந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி நம்மளாக ஒரு மனிதக்குள் நம்ம திணிச்சிருக்கோமே தவிர நம்ம தான் திணிச்சிருக்கோம், யாரும் நம்மளை திணிக்கல. நம்மளா அதை உள்ள போய் அதை அடப்பட்டு வந்திருக்கோம். இப்படி இருந்தாதான் நம்ம நல்லா இருப்போம், நம்ம சந்தோஷமா இருப்போம், இப்படி இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும்னு சொல்லி நம்ம ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வந்திருக்கோம். ஏசிக்குள்ளே இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியாது சார், கண்டிப்பாக கிடையாது. சூரிய ஒளியிலும் வரலாம், சூரிய ஒளி இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போது லைஃப் வந்து அப்படி ஆயிட்டு, இந்த ஆங்கில வழியில் படித்தா தான் படிப்பும் கிடையாது, தமிழ் வழியில் படித்தா தான் படிப்புங்களா, ரெண்டையுமே கற்றுக்கலாம் அவங்கவுங்க வசதியே. ஸோ எல்லாமே நம்மளுடைய கையில் நம்மளுடைய மனமும் இதுதான் காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவ இறுதி பருவம் அது மட்டும் இல்லாமல் பள்ளி இறுதி பருவம்னா அவங்களுக்கு தெரிந்த ஒரு பெண் குழந்தைகளுக்குன்னா அவங்க தெரிந்த விஷயங்களை பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் இப்போ நிறைய ஸ்கூலில் வந்து பெண் கல்வி அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பீரியட் வச்சிருக்காங்க சார் நிறைய ஸ்கூலில். ஸோ அந்த பிள்ளைகளுக்கு வந்து 18 வயதுக்கு அப்புறம் உடல் ரீதியான மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள், அவங்களுடைய பருவ ரீதியான மாற்றங்கள் மூணுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். அதாவது என்னன்னா உங்களுக்கு தெரியும் மூணுமே மூணு வித்தியாசம், மூன்று மாற்றங்களையும் நிறைய ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய அரசு வந்து கட்டாயமா இந்த விழிப்புணர்வை செயல்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலமாகவும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் என்ன ஸ்கூல்ஸ் அதாவது 15, 16, 17 இந்த மூன்று மாணவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் விழிப்புணர்வு கொடுக்கணும். ஏன்னா அதிகமாக பாதிக்கப்படுறது இந்த 3 வயதுள்ள பெண்கள் மட்டும்தான் இந்த கொடுக்காங்க. அதே மாதிரி 19, 20, 21 இந்த 3 மாணவிகளுக்கும் கல்லூரி இறுதி ஆண்டு முதல் ஆண்டு முதலாண்டிலே பாதி பெண் குழந்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து தடமறி போகிறாங்க. அதே மாதிரி கல்லூரி இறுதி ஆண்டுலேயும். ஸோ இறுதி ஆண்டு மாணவர்கள் எப்படி அப்படின்னா இதே மாதிரி நாங்கள் விழிப்புணர்வு நிறையவே கொடுக்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு சட்டத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிடணும். சட்ட வெளியிப்பு சட்டத்தில் உங்களுக்கு பேருக்கு உங்களுக்கு இவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கான ஆக்ட்ஸ் நிறைய இருக்குது, உங்களுக்கு

0: உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆக்ட்ஸ் இருக்குது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது, மற்றபடி விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் இருக்குது. எவ்வளவோ உங்களுக்கு உங்களுக்கு ஆசை ஒர்க்கிங் கேர்ள்ஸ்னா உங்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இருக்குது, எவ்வளோ எல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, எல்லா ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்க. இவ்வளவு சட்டங்கள் நம்மளை பாதுகாக்க, அதே மாதிரி இவ்வளவு சட்டங்கள் எங்களை பாதுகாக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் தடம் போடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பாதிக்கு பாதி இயந்திரமயமாக்கல், இணையதள வளர்ச்சி. நமக்கு எது தேவை மட்டும்தான் சார் நம்ம எடுக்கணும். இது நம்ம இது எடுத்தால் நான் சந்தோஷமாகவேன்னு அவங்க நினைக்கக்கூடாது. எது இருந்தாலும் நான் சந்தோஷமாகும் என்னுடைய மனது அப்படிங்கிற இதில் சொசைட்டியில் பிள்ளைகள் இருந்தால் தான் பிள்ளைகள் வளரும். நம்ம சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 18 வயது வரைக்கும் அது குழந்தை தான் சார், ஆணோ பெண்ணோ 18 வயது வரைக்கும் அவங்க குழந்தைகள் தான்,
1: குழந்தை தான்.
0: அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு சராசரியான ஒரு ஆண், 18 வயது நிரம்பியதுக்கு அப்புறம் தான் 18 வயதான ஒரு பெண், 18 வயது அப்புறம் அது பெண். 18 வயது வரைக்கும்
1: குழந்தை தான், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குழந்தை தான்.
0: எங்களுடைய நம்ம சட்டப்படி அதுதான் சார், குழந்தை தான். என்ன தப்பு பண்ணாலும் சரி அது குழந்தை குழந்தை தான், 18 தான். 18 வயதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வயது முதிர்ந்தோர், அதாவது வயதுக்கு அடல்ட், நீங்கள் சொன்ன மாதிரி அடல்ட் சென்ஸ் அப்படியே அடல்ட்டுக்கு வந்துருவாங்க. அது வரைக்கும் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை தான். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ நிறைய நம்ம விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்கும். சட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நிறைய, இப்போ போக்சோ ஆக்ட் தான் நிறைய இருக்குது அவங்களுக்கு. ஸோ போக்சோன்னு பார்த்தீங்கன்னா 18 வயதுக்குள்ள ஆணோ பெண்ணோ இந்த ரெண்டு பேரில் யாரை யாரை துன்புறுத்தினால் அது போக்சோ ஆக்ட்டுக்கு, நிறைய பேர் நினச்சிருக்காங்க பெண்களுக்கு மட்டும்தான் போக்சோன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக கிடையாது. ஆண்களை இது பண்ணாலும் போக்சோ, ஏன்னா 18 வயது கீழே வரைக்கும் அவங்க குழந்தைகள், குழந்தைகளுக்கு ரீதியான வன்முறை சட்டம் அது. ஸோ நீங்கள் 18 வயதிற்கு உட்பட்ட ஆணோ பெண்ணோ இருவரும் பாதிக்கப்பட்டாலும் அந்த சட்டத்தின் கீழில் நம்ம நிவாரணம் கூறலாம்.
1: மிக்க நன்றி மேடம்.
0: ரொம்ப நன்றி சார். நீங்க
2: இதுவரை வளரிளம் பருவத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் வழக்குரைஞர் மினிலா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் பங்கேற்றவர் ஆர். தியாகராஜன். இன்றைய எண்ணுயிர் தொழில் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.

நேயர்கள் இதுவரை கேட்டது என் உயிர் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் தாவிகா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பேசிய அவர், ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார்.

0: தனது தலைமையிலான அரசு வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்திய முதலமைச்சர் எவ்வித பாரபட்சமும் இன்றி தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆய்வு என்ற பெயரில் பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் செல்வதை அமைச்சர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பி வி நாகரத்னா, ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு, எனவே 3வது மொழியை 9ஆம் வகுப்பில் அறிமுகம் செய்ய வேண்டாம் என வாய்மொழியாக மத்திய அரசை அறிவுறுத்தியுள்ளது. 5 அல்லது 6ஆம் வகுப்புகளில் 3வது மொழி கொண்டுவரப்பட்டால் மாணாக்கரால் அதனை சமாளிக்க முடியும் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை இன்று நடைபெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, வளத்தை இவ்விழா கொண்டுவரட்டும் என வாழ்த்தியுள்ளனர். நாட்டின் எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பாக இருப்பதோடு தொடர் இணைப்பிலும் இருக்க வேண்டியதன் அவசியத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எல்லை சாலை அமைப்பு தொழில்நுட்ப கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மேம்படுத்தப்பட்ட கட்டமைப்பே வளர்ச்சியடைந்த நாகரீக சமூகத்தின் முத்திரையாக திகழ்கிறது என்றார். இன்றைய கட்டமைப்பு வரும் ஆண்டுகளில் நாட்டின் நாகரீக வளர்ச்சியை பறைசாற்றும் என்று கூறினார். கடைக்கோடி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நாட்டின் வளர்ச்சி நீரோட்டத்தில் இணைந்திருப்பதை உறுதி செய்வதே மத்திய அரசின் இலக்கு என்று குறிப்பிட்டார். தொழிற்சாலைகள், கல்வித்துறை, பொறியாளர்கள், நிர்வாகத்தினர் ஆகியோர் இணைந்து அறிவுசார் திறனுடன் கட்டமைப்பை முன்னெடுத்துச் செல்ல அவர் அழைப்பு விடுத்தார். ரோக்டாங் அட்டல் குகைப்பாதை, உர்லிங்காவின் அதி உயர மோட்டார் வாகன சாலை, 13,000 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ள சேலா குகை போன்றவை எல்லை சாலை அமைப்பு படையினரின் திறனுக்கு சான்றாக திகழ்கிறது என்று அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். பொறியியலின் புதுமைகளான இந்த கட்டமைப்புகள் நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி வடிவமைக்கப்பட்டதற்கு எல்லை சாலை அமைப்பினரை திரு ராஜ்நாத் சிங் பாராட்டினார். நாட்டு மக்களுக்கு எளிதான, விரைவான, வெளிப்படையான சேவைகளை வழங்கும் நோக்கில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகர் துணை அஞ்சலகத்தில் பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், இதன் மூலம் சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகள் அருகாமையிலேயே கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்னை மணலி எண்ணெய் நிறுவன வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழாவை மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்று சுற்றுச்சூழல் உறுதிமொழி ஏற்றனர். உணவு பாதுகாப்பில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று மத்திய உணவுத்துறை செயலர் திரு அவினாஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 17வது உணவு வர்த்தக தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான உணவு வகைகளை முன்னெடுத்துச் சென்று பொறுப்புத்தன்மையுடன் கூடிய பதப்படுத்தும் நடைமுறைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் அதிக செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் வண்ண அப்பள விற்பனைக்கு தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. வண்ண அப்பளம் உட்கொள்வதால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உளுந்து, அரிசியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் அப்பளத்தை விற்க தடை இல்லை என்றும் உணவுத்துறை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லாக்அப் மரண வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உடல் நலக்குறைவு காரணமாகவே புழல் சிறை கைதி உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். பாஜகவுடன் இணைந்து மத்திய அமைச்சரவையில் இடம்பெற திமுக முயற்சி செய்வதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். பழனி நில மோசடி வழக்கு தொடர்பாக மாநில அரசில் யாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கூறினார். பழனி நில முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கட்டாயம் கைது செய்யப்படுவார்கள் என்றார். தமிழ்நாட்டில் அரசு விளையாட்டு விடுதிகளில் மாணாக்கருக்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை

0: அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரம் வாய்ந்த பேட்மிண்டன் அகாடமி சென்னையில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், கடந்த 60 நாட்களில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டுத்துறை சார்ந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டப்பேரவை மற்றும் மக்களவை உறுப்பினர்களுக்கு விரைவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் KRP அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்கான தண்ணீரை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று திறந்து வைத்தார். 120 நாட்களுக்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் மூலம் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள 10,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 22வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி, இவ்விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் உருவப்படங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது தஞ்சை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கும்பகோணத்தில் கடந்த 2004வது ஆண்டு நிகழ்ந்த பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் 22வது ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. தீ விபத்து நிகழ்ந்த பள்ளி முன்பு உயிரிழந்த குழந்தைகளின் உருவப்படங்கள் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு பெற்றோர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004வது ஆண்டு ஜூலை 16வது தேதி நிகழ்ந்த இந்த தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்தனர். நினைவு நாளையொட்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண் இயந்திரங்கள் வாடகை திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் திட்டத்தில் விவசாயிகள் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தற்போதுள்ள வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கப்படுகிறது. இந்த இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வாடகைக்கு பெறுவதற்கு e-வாடகை 2.0 செயலி மூலம் வீட்டிலிருந்தே முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.
0: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் முறையான அனுமதி பெறாமல் செயல்பட்ட 20க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகள் மூடி சீல் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதில் பணியாற்றும் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் விழுப்புரம் மண்டல போக்குவரத்து அலுவலகம் முன்பு இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் பரவநந்தல் கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் செங்கம் குப்பநத்தம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து தடைப்பட்டது. நெல்லை மாவட்டம் மானூர் கிராம பகுதிக்குள் கரடி நடமாட்டம் தென்படுவதால் அதனை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை அருகே அமைந்துள்ள மானூர் தெற்குப்பட்டி கிராமத்தில் கரடி ஒன்றின் நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று இரவு நேரத்தில் இந்த கரடி கிராமத்து தெருக்களில் உலாவரும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. மலைப்பகுதியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கிராமத்திற்குள் கரடி புகுந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியில் நடமாட அச்சமடைந்துள்ளனர். அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடக்கும் முன் வனத்துறையினர் உடனடியாக இப்பகுதியில் கூண்டு வைத்து கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 15 மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெறுகிறது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு PV சிந்து முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாவிக்கா தலைமையிலான அரசு ஊழலற்ற அரசாக திகழ வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். CBSE பள்ளிகளில் 9வது வகுப்பு பாடத்திட்டத்தில் 3வது மொழி அறிமுகம் மாணாக்கரின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் லாக்அப் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இன்று 15 மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி கார்டிஃபில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
5: ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: நாடுகளுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இனி மெல்லிசை கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்க இருப்பது மதுரை தென்றல்.

ரோஜாக்கள் பூந்தோட்டத்தில் இசைமலையாக நனைய வருகிறது மதுரை தென்று. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மறுபடியும் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரல்களில் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மௌனராகம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரல்களில் கேட்கலாம்.

இசையோடு மெல்லிசையான மெட்டுகளை மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே எஸ் சித்ரா குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 2:31. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். ஒலித்துக் கொண்டிருப்பது மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஸ்வர்ணலதா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை

0: விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நேரம் 2:37. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரோஜா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கேட்கலாம்.

நேரம் 2:42. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் சுஜாதா குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 2:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சீவலப்பேரி பாண்டி திரைப்படத்திலிருந்து சித்ரா குரல்களில் கேட்கலாம்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. தமிழகத்தில் திருவள்ளூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசியது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருந்தது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்த அளவாக 22.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை தொடங்கி இம்மாதம் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு

0: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பம் மற்றும் ஈரப்பதமான சூழல் நிலவக்கூடும். அதிகால வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகால வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 32.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
3: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
4: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
4: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
5: தோல் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மாலை நேர ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. மாலை நேர ஒளிபரப்பின் துவக்கமாக கேட்கலாம் குரல் அமுதம்.

நிலையாமைக்கு பயந்து துறவு மேற்கொண்டவர்களை காட்டிலும் கொலை செய்வதற்கு பயந்து கொல்லாமை மேற்கொண்டவர்கள் தலை சிறந்தவர்கள். குறள் எண் 325 அதிகாரம் கொல்லாமை.

நிலையாமைக்கு பயந்து துறவு மேற்கொண்டவர்களை காட்டிலும் கொலை செய்வதற்கு பயந்து கொல்லாமை மேற்கொண்டவர்கள் தலை சிறந்தவர்கள். குறள் எண் 325 அதிகாரம்.

0: நிலையாமைக்கு பயந்து துறவு மேற்கொண்டவர்களை காட்டிலும் கொலை செய்வதற்கு பயந்து கொல்லாமை மேற்கொண்டவர்கள் தலை சிறந்தவர்கள். குறள் எண் 325, அதிகாரம் கொல்லாமை.
1: நேரம் மாலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும்.

மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய்

5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள். இதில் கலைஞன் திரைப்படத்தில் உள்ள பாடல் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரை தென்றல், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் செந்தில் சென்னை அஞ்சலாக, 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாஞ்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலையம் பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல் மற்றும் பழமொழி சிந்தனை நிறைவாக விடைபெறும் முன் கேட்கலாம். இன்று 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல், 8:05 மதுரை தென்றல், 8:15 டெல்லியிலிருந்து சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 8:30 நலமாய் வாழ, சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள், பிணி அணுகா விதி பற்றி விளக்கம் அளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார், பகுதி 3 இடம்பெற கேட்கலாம். 8:45 மதுரை தென்றல், 9 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடக மலர், இதில் பூமிகா நாடகம் இடம்பெற கேட்கலாம். எழுதியவர் ஜி சம்பத்குமார், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10 நட்சத்திர கீதங்கள், 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சியும் நேரமுமாய்

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி
4: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
5: Union Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has said that India has recorded a production of 376 million tons of food grains and 377 million tons of horticultural produce this year, despite challenges like climate change. Addressing a press conference in New Delhi, Mr. Chauhan said that the scientists are now going directly into the fields to work alongside the farmers. He highlighted that under Khet Bachao Abhiyan, 1,657 scientific teams reached out to 728 districts, specifically those likely to be affected by El Nino, and engaged with around 1 crore farmers. India has crossed the 1 billion mark in social protection coverage in a social media post. Union Labour and Employment Minister Dr. Mansukh Mandaviya said that India's social protection coverage has expanded from 19% in 2015 to 68.4% in 2026, bringing more than 100 crore citizens under the umbrella of social protection framework. He said this reflects the Narendra Modi government's commitment to Sabka Saath, Sabka Vikas. National Security Advisor Ajit Doval has underscored the need for closer regional cooperation to tackle evolving security challenges amid global geopolitical conflicts. He said, BIMSTEC member states need to work together and take decisive actions for their mutual benefit. Mr. Doval was speaking at the fifth meeting of the BIMSTEC National Security Chiefs in New Delhi today.
6: BIMSTEC's long-standing goals of regional security, connectivity, capacity building, and economic security should continue to drive our collective efforts. For India, BIMSTEC represents our vision of neighborhood first, our commitment to Act East policy, and the Mahasagar vision, which stands for mutual and holistic advancement for security and growth across regions.
5: Prime Minister Narendra Modi will flag off India's first hydrogen train between Jind and Sonepat at Jind railway station tomorrow during his visit to Haryana. Designed, engineered and integrated in India, the train has been developed using indigenous technology, reflecting the country's growing capabilities in advanced railway engineering. The launch marks a significant milestone in the country's transition towards clean and sustainable mobility in the railway sector. The sacred city of Puri in Odisha is immersed in an ocean of devotion as the world-renowned Rath Yatra of Lord Jagannath is progressing with immense religious fervor. The ceremonial pulling of the three majestic chariots of Lord Jagannath, Lord Balbhadra and Devi Subhadra commenced this afternoon following the completion of the sacred Pahani Bije and Chera Pahana rituals. Lakhs of devotees are participating in the pulling of the colossal wooden chariots along the Barodanda towards the Sri Gundicha temple, revered as the maternal aunt's abode of the sibling deities. Meanwhile, one devotee lost his life and several others sustained injuries in a stampede during the Rath Yatra. The injured were immediately evacuated by emergency response teams and shifted to nearby hospitals. The district administration, police and fire services swiftly launched rescue and crowd management operations to restore normalcy.

காலை 6:11 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் இனி அடுத்த நிகழ்ச்சியாய் கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் வளம் வரக்காத்திருக்கும் திரைப்படம் கலைஞன் திரைப்படத்திலிருந்து

எடக்கு முட்டத்தான் சரக்கு இங்கு எடுத்து தரத்தான் இருக்கு கணக்கு வழக்கேது இருக்கு இசை கொடுத்து

எடக்கும் முடக்கான சரக்கள் எங்க எடுத்து தரப்பான இருக்கு கணக்கு வழக்கே எதுக்கு இசை கொடுத்து குறையாது எனக்கு இருக்குது.

என்னிடம் எதுக்கு இந்த கதக்களி? சின்னக்கா மண்ணிடை விழுந்தது மழைக்குடி, மொட்டுகள் விரியட்டும் மலக்கொடி.

0: ಸಂಘ ಇದು ಬರಬೇಕು ಜಡಕ್ಕೆ ಮುಡಕ್ಕನ್ನ ಸರಕ್ಕೆ ತರತಾನೆ ಇರುಕ್ಕು ಕಣ್ಣಕ್ಕೆ ಬಡಕ್ಕೆ ಇದಕ್ಕು ಇಸೈ ಕೊಡುತ್ತು ಕುರಯಾದು ಜನಕ್ಕೆ
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் வளம் வந்துட்டு இருக்கும் திரைப்படம் கலைஞன் படத்திலிருந்து.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமான

0: சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பையா போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரிதா, நான் தெரியாம சொல்லிட்டேன்.
0: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வளம் வந்த ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. கேட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கு நன்றியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை. தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வளம் வந்த ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியின் இதே நிறைவு பெற்றது. கேட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கு நன்றியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை. தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலக இன்னும் சில நொடிகளில்

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015ஆம் ஆண்டு 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு தானிய உற்பத்தி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்றுவட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம், நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம்

0: தேதி நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம்போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல்கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 20 தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் நாளை முதல் வரும் 20 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை இன்று தமிழக உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீசக்கூடும். மேலும் நாளை கரூர், ஈரோடு, தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீச வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஷெட்யூல் மற்றும் பழங்குடியின சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் மாதவரம் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும், 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷார்ஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கட்டாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை டிக்ளேர் செய்தது. மீண்டும் தலைப்பு.

செய்திகள். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தமிழக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மாத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பர் டூப்பர் பாடல்களால் உங்களின் மாலை பொழுதை உற்சாகப்படுத்த காத்திருக்கிறது மதுரை தென்றல்.

நேரம் மாலை 6:51. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்கலாம் சேவை செய்திகள். முதலாவது சேவை செய்தி. மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை நடைபெற உள்ளது. இம்முகாமில் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ITI மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடினர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக் கொள்ளலாம். வேலை நாடினர்கள் தங்களது சுய விவரங்களை மற்றும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து பங்கு பெற்று பயன்பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடினர்கள் தங்களது சுய விவர குறிப்புடன் கல்வி சான்றிதழ்களின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படத்துடன் நாளை காலை 10 மணிக்கு மதுரை கோபுதூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு நேரில் வந்து கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதனால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய துணை இயக்குநர் அவர்கள் தெரிவிக்கின்றார். மேலும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய தன்னார்வ பயிலும் வட்டத்தில் TNPSC, RRB போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அதனை அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலக வசதி, இலவச வைஃபை வசதியும் உள்ளது. அரசு பணிக்கு தயாராகும் மாணவர்கள் https://tamilnadu.careerservice.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு துணை இயக்குநர் அவர்களால் தெரிவிக்கப்படுகிறது. பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையினையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுடன் தலா ₹1 கோடி பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்துடன் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து விண்ணப்பிக்கலாம். இவ்விருதுக்கான விண்ணப்ப படிவத்தை tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ள https://cms.tn.gov.in/

CMS migrated/document/forms/socialawardapp26 லிங்கை இணைப்பில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது விருதுநகர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலும் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள், உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அரசு தபால் அஞ்சல் மூலமாகவோ இம்மாதம் 31ஆம் தேதி மாலை 6 மணி வரை பெறப்படும். தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரமலை 6:56. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸில் மீண்டும் கேட்கலாம் மதுர தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:00. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.

தகவல்களையும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பணி மேற்கொண்டார். தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்டங்களை மக்களுக்கு தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்வதற்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரசு அதிகாரிகள் கிராமங்களுக்கு நேரடியாக ஆய்வு பணிகளை மேற்கொண்டு அரசின் திட்டங்களை முறையாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் பட்டா மாற்றம், முதியோர் உதவித்தொகை, புதிய ரேஷன் கார்டு போன்ற கோரிக்கைகளை குறித்து மக்களிடமிருந்து மனுக்களாக பெறப்பட்டு 30 நாட்களுக்குள் தீர்வு காணுதல் மூலம் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். தென்காசி மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் ஆய்வு பணியை மேற்கொண்டார். அதன்படி கடையநல்லூர் வட்டம் தேர்வு செய்யப்பட்டு அதற்குட்பட்ட பகுதிகளில் நியாயவிலை கடைகள், அரசு பள்ளிகள், சுகாதார நிலையங்கள், அம்மா உணவகம் உள்ளிட்ட பகுதிகளை ஆட்சியர் நேரடியாக ஆய்வு பணி மேற்கொண்டார். இந்த ஆய்வில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சீசன் களைகட்டி வரும் நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். இங்குள்ள குற்றால அருவிகளில் வெள்ளியை உருக்கியது போல சில்லென்று ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து சீசன் காலங்களில் குளித்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை துவங்கியதால் சீசன் துவங்கி களைகட்டி காணப்படுகிறது. அந்த வகையில் குற்றால அருவிகளில் தற்போது சீசன் களைகட்டி வரும் நிலையில் இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சீசன் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்றதும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி முதன் முறையாக சுயம்பர பார்வதி ஹோமம் நடைபெற்றது. தென் தமிழகத்தின் முக்கிய சிவாலயங்களில் ஒன்றாக விளங்கும் இவ்வாலயத்தில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தினமும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை புரிவார்கள். அந்த வகையில் கடந்த ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதை தொடர்ந்து கோவில்களில் தினந்தோறும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாத இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டி சுயம்பர பார்வதி ஹோமம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150 மேற்பட்ட திருமணமாகாத இளம் பெண்கள், இளைஞர்கள் தங்களது குடும்பத்தினருடன் ஹோமத்தில் பங்கேற்றனர். வேத விற்பனர்களும் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு ஹோமத்தை நடத்தினர். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருள் பிரசாத வழங்கப்பட்டது. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த சிவாலயங்களில் ஒன்றான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா காட்சி கொடுக்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெறும். இவ்விழாவை காண நாட்டின்

0: பல பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சங்கர நாராயண சுவாமியை தரிசித்து செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வரும் 18ஆம் தேதி வெகு விமரிசையாக கொடியேற்றத்துடன் துவங்கும் விழா, 28ஆம் தேதி சிகர நிகழ்ச்சியாக ஆடி தபசு திருவிழா நடைபெறும்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் டாக்டர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹில் கொரோட்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். உடான் திட்டத்தை 120 இடங்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் 4 கோடி விமான பயணிகள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் என கூறினார். நாட்டின் 2வது மற்றும் 3வது நிலை விமான நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்காக 29,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 100 புதிய விமான நிலையங்களை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் விமானங்கள் மற்றும் விமான நிலையத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காண முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் நுண் வேளாண்மை, பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ளும் விவசாயம் உள்ளிட்டவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பணியில் ஈடுபடுவர் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஹைட்ரஜனை மின்சாரமாக மாற்றி செயல்படும் இந்த ரயில் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்பட உள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டும் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கி வந்துள்ள நிலையில் தற்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ஹைட்ரஜன் ரயில் தொடக்கத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியிருக்கிறது. பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவையை மத்திய அரசு அறிமுகம் செய்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி

0: பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பாக மேற்குவங்கம், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று 13 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். மேற்குவங்க மாநிலத்தில் கொல்கத்தா வட மற்றும் தெற்கு 24 பர்கானா, முர்ஷிதாபாத் ஆகிய இடங்களிலும், ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உத்தரப்பிரதேச மாநிலம் சாரங்பூர், தில்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பங்களாதேஷிலிருந்து ரோஹிங்கியா பிரிவைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவுவதற்கு சில அமைப்புகள் வசதி செய்து கொடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கோயல் மாலிக் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணனிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அவர் நேரில் வழங்கினார். கடந்த ஏப்ரல் மாதம் மேற்கு வங்கத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்துள்ளனர். முன்னதாக ராஜினாமா செய்த அக்கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பின்னர் பிஜேபியில் இணைந்தனர். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நகராட்சியில் நாளொன்றுக்கு 24 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படுவதாக இந்த இயக்கத்தின் மேற்பார்வையாளர் திருமதி சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: எஸ்பிஎம் சூப்பர்வைசரா இருக்கிறேன். இங்க முத்தத்துல நகராட்சியில 33 வார்டு இருக்கு. 33 வார்டுலயும் ஒரு நாளைக்கு 26 டன் வந்து திடக்கழிவு உற்பத்தி ஆகிறது. உற்பத்தி ஆகிறது வீரக்கழிவு, ஈர இல்லாத கழிவுன்னு 113 அவுட்சோர்சிங் ஒர்க்கர்ஸ் எடுத்துட்டு போய் கண்டிப்பா மயிலூர் எம்சிசி ஆராய்ச்சியில வந்து தனித்தனியா பிரிச்சு பெட் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உரமாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அரியலூர் சிம் ஃபேக்டரிக்கு பெயிலிங் பண்ணி ஏற்றி விடுறோம். 33 வார்டுல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத குப்பைகளை வந்து திடக்கழிவுகள் அனைத்து சேகரிச்சு தரம் பிரிச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்றிடுறோம். அதுல சேலபிள் வேஸ்ட் எல்லாமே ஒர்க்கரே வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வராத எல்லாமே தனித்தனியா பிரித்து சேல் பண்ணிக்கிறாங்க. மக்கள் குப்பை மக்காத குப்பைன்னு எல்லாமே தரம் பிரித்து வழங்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியா 24 டன் திடக்கழிவுகள் மக்களிடம் வந்து பெறப்படுகிறது. மக்களும் வழங்குறாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க.
1: உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் செர்கி கொரெஸ்கியின் பெயரை அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்தார். எரிசக்தி துறையில் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குளிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றம் செர்கி கொரெஸ்கியை பிரதமராக அங்கீகரித்தது. இதனிடையே உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் மிகாயிலோ ஃபெட்ரோவை அதிபர் திரு ஜெலன்ஸ்கி பதவி நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. வரும் 21 தேதி வரை நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று ஒடிசாவில் தொடங்கியது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா தேவி, சுதர்ஷன் ஆகியோரின் அலங்கரிக்கப்பட்ட தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்தனர். 9 நாட்கள் நடைபெறவுள்ள ரத யாத்திரை பண்டிகையின் போது லட்சக்கணக்கானோர் வருகை புரிவார்கள். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும், 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷாஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கத்தாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலையில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. 4வது மற்றும் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120

20 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரல்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நிகழ்ச்சியில் கோழி வளர்ப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் முன்னாள் துணை வேளாண் அலுவலர் யு செல்வராஜ் அவர்கள்.
4: நம்ம என்னென்ன ஆதாரங்கள் ஆவணங்கள்லாம் நம்ம கொண்டு போகணும்?
5: கண்டிப்பா வந்து 1 ஏக்கர் நிலமாவது இருக்கணுங்க. ஏன்னா இடம் இருக்கணும், அங்க தண்ணீர் வசதி இருக்கணும், மின்சாரம் இருக்கணும். இதை கொலட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தா 20 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம வங்கி கடன் கொடுக்கறாங்க. வங்கி கடன் வாங்கி ஹைதராபாத்ல இருந்து கொடுக்கற சர்டிபிகேட்டை வச்சு 3 மாசத்திலேயே சப்சிடி வந்துருங்க. இந்த சப்சிடிக்கு வட்டி கிடையாது. இது வந்து அரசு தர்ற மானியத்துல இதுவும் ஒரு சலுகை. இது மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது என்னுடைய ஆர்வம் ஆசை.
4: இப்போ அடுத்தபடியா நம்ம வந்து இப்போ கோழி வளர்க்கணும் அப்படின்னா நீங்க இத்தனை இருந்தா போதும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு கிராமமாக இருந்தாலும் நகர்ப்புறத்தை ஒட்டின மாதிரி இருக்கணும்னு சொல்றீங்க. இப்ப பின்தங்கிய கிராமம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிறவங்க எப்படி இதை வந்து தொடங்கலாம்?
5: பின்தங்கிய கிராமத்துல தாங்க கோழி பண்ணைய வந்து லாபகரமாக நடத்த முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல நான் சொல்லுவேன், மொட்டை மாடியில 250 முட்டை கோழி வச்சோம்னா லாபம். வீட்டில் இருக்க மகளிர் வந்து கிட்டத்தட்ட 250 கோழி வச்சிருந்தா 200 முட்டை கிடைக்கும். ஒரு முட்டை வந்து 15 ரூபான்னு விற்கிறோம். நான் சொல்றது வந்து நாட்டுக்கோழி முட்டைங்க. 15 ரூபாய்க்கு நம்ம விற்கும் போது அதனுடைய உற்பத்தி விலை வந்து 5 ரூபா தான் வருது. அப்ப 200 முட்டை பாருங்க. வீட்டில் இருந்தபடியே தாய்மார்கள் வந்து வருமானத்தையும் தேடி குழந்தைகளுக்கு உணவு உடை அணிந்து பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு தங்களுடைய குடும்பத்தையும் வளர்ச்சி அடைய செய்யலாம். ஸோ நகர்ப்புறங்கள்ல மொட்டை மாடியில கோழி பண்ண வைக்கலாம். கிராமப்புறங்கள்ல தோட்டங்கள்ல இப்ப நிறைய பேர் கோழி பண்ண வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மானியமும் கொடுக்குறாங்க. இதோட PMEGP ஒரு திட்டம் இருக்குங்க, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இதுல வந்து 8வது படிச்சிருந்தா போதுங்க, மகளிருக்கு வந்து 35% மானியம் தர்றாங்க, ஆண்களுக்கு 25%. இது கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு தான் 35%ங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, கிராமப்புற மக்களை முன்னேற்றணும். இது நம்ம மகாத்மா காந்தி சொன்னது. நாடு வளர வேண்டும் என்றால் நான் கிராமத்தை நோக்கி செல்ல வேண்டும். அப்ப கிராமத்தை நோக்கி செல்லணும் அப்படிங்கிறதுக்காக கிராமத்துல துவங்கணும்னா இந்த தொழில 35% மானியம் கொடுக்கறாங்க. இதுவும் ஒரு நல்ல திட்டம். இது வந்து நமக்கு கோழி பண்ண கட்டடம் கட்ட அங்க உள்ள தீனி தொட்டி தண்ணி தொட்டி வாங்குறதுக்காக பயன்படுத்திக்கலாங்க. இதன் மூலமா மூலதனம் நமக்கு கிடைச்சிருதுங்க.
4: கிராமப்புறத்துல இருந்தாலும் சரி நகர்ப்புறத்துல இருந்தாலும் சரி இதுக்கு வந்து லோன் கிடைக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு நம்ம கோழி பண்ணையை வளர்க்கலாம்.
5: இப்ப என்னுடைய நண்பர் சென்னையில கோடம்பாக்கத்துல மொட்டை மாடியில 290 கோழி வச்சிருக்காரு. BV380 அப்படிங்கிற ஒரு ரகத்தை வச்சிருக்காரு.
4: அது என்ன ரகம் சார்?
5: கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 320 முட்டை இடும். தரம் உயர்த்தப்பட்ட முட்டை கோழியினம். இது 300 முட்டை வரைக்கும் இடும். சென்னையில இருக்கிறதுனால நம்ம மக்கள் வந்து அந்த ப்ரௌன் எக் லேயரை வந்து விரும்புறாங்க. அதனால அவருக்கு சென்னையில 15 ரூபான்னு விற்கிறாரு. அவரு ஒரு 5 நாள் பயிற்சிக்காக வெட்டினரி காலேஜ் போயிருந்தப்ப அவரு எனக்கு நண்பராக கிடைச்சாரு. நிறைய பேர் என்ன பயன்படுத்திக்கிறாங்க, அவங்களுக்கு நான் சொல்லித்தான் இந்த BV380 இனத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காரு, லாபகரமா நடத்துறாருங்க.
4: அப்ப அந்த ப்ரௌன் கலரா இருக்கிறதெல்லாம் வந்து நாட்டுக்கோழி முட்டை இல்ல?
5: கண்டிப்பா இல்லைங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு இதுவரைக்கும் ஒரு நாட்டுக்கோழி இனமே கிடையாதுங்க.
4: இப்ப வந்து பண்ணை கோழி முட்டை அப்படின்னு சொல்லி இப்ப கடைகள்ல விக்குது இல்லையா, 15 ரூபாய்க்கு முட்டை, அது நாட்டுக்கோழி முட்டையா இல்லையா?
5: பண்ணை கோழி முட்டைன்னு சொன்னா லேயர் ஃபார்ம். இன்னமும் நிறைய பேரு பிராய்லர் முட்டைன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிராய்லர் முட்டைங்கிறது தவறான கருத்து. தாத்தா பாட்டி கோழிய நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கி அந்த கோழியில இருந்து அப்பா அம்மா கோழிய உருவாக்கி அதுல இருந்து வர்ற பிராய்லர் குஞ்சுகளை தான் நம்ம பண்ணையாளர்கள் பண்ணையில வளர்க்குறோம். இது முட்டை இடாது.
3: இதுவரை கோழி வளர்ப்பு குறித்த தகவல் வழங்கினார் முன்னாள் துணை வேளாண் அலுவலர் யு செல்வராஜ் அவர்கள்.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மண்ணும் மணியும்.

0: இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் நிலையம் பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: ஒருங்கிணைந்த பண்ணையும் கூட பண்ணலாம், ஒரு சில பேர் விவசாயம் மட்டும் பண்ணலாம், ஒரு சில பேர் கால்நடை அந்த மாதிரி வரலாம். அப்போ வந்து அவங்கள்ட்ட நம்ம அந்த இடுபொருட்களை நம்ம வாங்கிக்கலாம், வாங்கி வந்து பஞ்சகாவியம் அப்படின்ற ஒரு பொருளை வந்து நம்ம செய்யலாம். அப்போ அந்த பஞ்சகாவியம் அப்படின்னு நம்ம செஞ்சு நம்மளே செஞ்சு பண்ணிட்டோம் அப்படின்னா பயிர்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியாக செயல்படும், பூச்சி நோயெல்லாம் வராது. இப்போ நம்ம சொன்ன எல்லா மருந்துமே பொதுவாக இயற்கையில் வரக்கூடிய எல்லா மருந்துகளுமே ஒரு 15 நாள் 20 நாளுக்கு இடைவெளியில் நீங்கள் இலைவெளி தெளித்தாலும் சரி, இல்லை சொட்டு நீர் பாசனத்தில் கொடுத்தாலும் சரி, இது வந்து பொதுவாக வந்து பயிர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஜீவாமிரதம், பீஜாமிரதம், மீனம் இளமெல்லாம் வந்து நீங்கள் வாழை பயிர்களுக்கு, அதே மாதிரி காய்கறி பயிர்களுக்கெல்லாம் வந்து பூ பிடிக்கிற தயத்தில், அந்த காய் பிடிக்கிற தயத்தில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பூவே பூக்கலை, நல்லா ஒரு பக்கம் பூ நல்லா பூத்துருக்கு ஒரு பக்கம் பூவே பூக்கலை அப்படின்றதுக்கெல்லாம் வந்து அரப்புமோர் கரைசல் இந்த மாதிரி பூ பூக்கிறதுக்கு நிறைய வந்து இயற்கை வழியில் இருக்குங்க. இயற்கையிலேயே நம்ம பூச்சி விரட்டினாலும் நம்ம வந்து இயற்கை முறையில் கட்டுப்படுத்திக்கலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே விவசாய இடங்கள் எல்லாமே பிளாட் ஆயிருச்சு. இப்போ நம்ம எல்லாமே மாடி தோட்டம்ன்ற ஒரு தொலைநோக்கு பார்வைக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே வீட்டில் போட்டு வளர்த்துக்கலாம் அப்படின்ற முறைக்கு வந்துட்டாங்க. அந்ததையும் நம்ம வந்து இயற்கை முறையில் எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, க்ரோ பேக்கு வாங்குறாங்க, வாங்கி வந்து மண்புழு உரத்தை வந்து போடுறாங்க. முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மண்புழு உரமாக தான் இருக்கும், இப்போலாம் பார்த்தீங்கன்னா என்ரிச்சுடு வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதில் என்ன சேர்க்குறாங்க, அதையும் என்ரிச்சுடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த அசோஸ்பெரிலம், பாஸ்போபாக்டீரியா, வேமு, ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ், பேசிலஸ் இதெல்லாமே வந்து அதில் குறிப்பிட்ட அளவு வந்து அந்த மண்புழு உரத்தோட கலந்துடுறாங்க. மக்கள் வந்து அதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, அதனால் நம்மளே கலந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு அந்த கலந்து கொடுத்ததை அந்த பையில போட்டு வளர்க்குறாங்க. வளர்த்தீங்கன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா நோய் பூச்சி வளர்ச்சி எல்லாமே அதில் இருக்கும், வளருது. சப்போஸ் நம்ம வளர்க்குறோம், நோய் வந்துருச்சு ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். பஞ்சகாவியம்லாம் வீட்லேயே நம்ம, ஏன்னா இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கிராமத்தில் எல்லார் வீட்லேயுமே ஒரு மாடாவது இருக்குது. அந்த மாட்டிலேருந்து வர்ற சாணத்தை கோமியத்தை எடுத்து வாழைப்பழம் அந்த 5 பொருட்கள் இளநீர் இந்த மாதிரி அமிர்த கரைசல் கொடுக்கலாம். இப்ப பூச்சி விரட்டி அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து பூச்சி வருது நம்ம காய்கறி பயிர்கள்ல, ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சிகள், பூச்சிகள் வந்து நிறைய பூச்சிகள் இருக்கு, கடுத்து தின்றது இருக்கு, சாறு உறிஞ்சது இருக்கு, இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் இருக்கு. அந்த மாதிரி பூச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி இருக்கு, நம்ம வீட்டில் இன்றைக்கு எல்லா வீட்லயும் இஞ்சி இருக்கும், பச்சை மிளகா இருக்கும், வெள்ளப்பூடு இருக்கும், இந்த 3 பொருட்களுமே தேவையான பொருட்கள். அந்த 3 பொருளையுமே நம்ம வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி விவசாயிகள் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா 60 செண்டு 50 செண்டு அந்த மாதிரிதான், ஒரு 4 டேங்க் 5 டேங்க் அப்படிதான் பயன்படுத்துவாங்க, ரொம்ப பயன்படுத்த மாட்டாங்க. அப்ப 4 டேங்க் அப்படின்னா ஒரு டேங்க் 10 லிட்டர் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் சொல்ற அந்த கரைசல் ரெடி பண்ணி ஒரு லிட்டருக்கு வந்து 10 மில்லி வீதமா நம்ம பயன்படுத்தணும், அப்போ ஒரு டேங்குக்கு 100 மில்லி தேவைப்படுது. அப்ப இந்த இடுபொருட்களை எப்படி தயார் பண்றது ஒரு 100 கிராம் இஞ்சி எடுத்துக்கிறோம், 100 கிராம் வெள்ளப்பூடு எடுத்துக்கிறோம், 100 கிராம் பச்சை மிளகா எடுத்துக்கிறோம். இப்ப 3 பொருட்களையுமே எடுத்துட்டு ஒவ்வொரு பொருளுக்கும் 100 மில்லி தண்ணி, எவ்வளவு பொருள் இஞ்சி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல தண்ணி, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 100 கிராம் எடுத்தா 100 மில்லி தண்ணி எடுத்துட்டு இதை மிக்சியில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணியை ஊத்தி அப்படியே அரைச்சுக்கிட்டே இருக்கணும். மொத்தமா தண்ணி ஊத்திடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி அரைச்சிட்டு அதுல வர்ற எசன்ஸை வந்து நம்ம தனித்தனியா நம்ம எல்லாத்தையும் வடிகட்டிக்கிடுவோம். வடிகட்டி அதை மொத்தமா என்ன பண்ணுவோம், தண்ணியில வந்து கலந்துக்கிடுவோம். கலந்துட்டு அதுல இருந்து ஒரு 10 லிருந்து 15 மில்லி வந்து நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க பயிர்களுக்கு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிச்சாலே போதும்.
2: தண்ணி ஊத்தணும்,

0: ஒரு லிட்டர் தண்ணிக்கு 10 to 15 மில்லி வரையும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்து நீங்க வந்து பயிர்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த சார் உறிஞ்சு பூச்சிகள், கடிச்சு மண்ணு பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் பண்ணும். எப்படி இது மூலமா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பச்சை மிளகால காரத்தன்மை இருக்கு, கேப்சிசின் அப்படின்ற ஒரு காரத்தன்மை வந்து அதிகமா இருக்கு. வெள்ளப்பூடு நம்ம இங்கே உரிச்சாலே அங்க இருக்கு உங்களுக்கு தொண்டை ஒரு மாதிரி நர நரண்டு இருக்கும். அதுல ஒரு வேதிப்பொருள் அல்லிசின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இப்ப முந்தியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டீ காப்பி இதுதான் நம்ம காப்பி கடையில இருக்கும். இன்னைக்கு இஞ்சி டீ, செம்பருத்தி டீ, பிளாக் டீ, லெமன் டீ, நிறைய டீ வந்துருச்சு. இஞ்சி வந்து எதுக்காக நம்ம கொடுக்கணும், பசியை தூண்டும், பசி எடுக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்குறோம், செரிமானத்துக்கும் நம்ம கொடுக்குறோம். அப்ப அந்த இஞ்சி வந்து ஒரு விதமான வயிற்றுக்குள்ள போய் ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஏதோ ஒன்று செயல்படுத்துது. அப்ப நான் முதல் சொன்ன மாதிரி பூச்சிகள் வந்து என்னென்ன பூச்சிகள், சாரை உறிஞ்சும் கடிச்சு மென்னு தின்னும் பூச்சிகள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம், வெங்காயில 45 கோழிக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் வருங்க, ஏதோ ஒரு பூச்சின்னு வச்சுக்கோங்க. இப்ப வெங்காயத்துல சாறு உறிஞ்சு பூச்சிகள் நீங்க ஒரு 45 அப்படியே லைட்டா கையை வச்சு இப்படி தள்ளுனீங்கன்னா பூச்சி அப்படியே கருப்பு கருப்பா சின்ன சின்னதா கண்ணு தெரியாம கொசு மாதிரி பறக்கும். அந்த பூச்சிகளுக்கு வந்து நீங்க கொடுக்கும் போது, இப்ப சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இருந்துச்சுன்னா நம்ம அடிச்ச மருந்து இந்த மூணையுமே சேர்த்து அடிக்கும் போது என்ன பண்ணும், உரியும் போது பச்சை மிளகா வந்து அந்த காரத்தன்மையை அந்த பூச்சிக்கு ஏற்படுத்தும். இல்ல அது வேலை செய்யல அப்படின்னா தொண்டைக்குள்ள போகும்போது அந்த அல்லிசின்ற காம்பவுண்ட் அந்த வெள்ளப்பூடுல இருக்கிறது வந்து தொண்டையில போய் வேலை செய்யும். இது ரெண்டுமே வேலை செய்யல, வயிற்றுக்குள்ள போய் வேலை செய்யும். அப்ப ஏதோ ஒரு பொருள் வந்து அந்த பூச்சியிலுடைய செயல்பட்டு அந்த பூச்சி வந்து செத்து போயிடும். இதுதான் வந்து இயற்கை முறையில பூச்சியை வந்து நம்ம விரட்டுறது. அதுக்கடுத்து நம்மாழ்வையார் சொன்ன மாதிரி ஐந்திலை கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அஞ்சு இலைன்றது நொச்சி, எருக்கு, வேப்பலை, கத்தாழ, காட்டாமணக்கு, பருத்தி அப்படின்னு அதையும் நம்ம எவ்வளவு இலை எடுக்கிறோமோ அந்த அலைக்கு தகுந்த மாதிரி அந்த கோமியத்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் உள்ள, இப்போ ஒரு ஒரு கிலோ நம்ம வந்து வேப்பலை எடுத்தோம்னா 1 liter கோமியம், எல்லாத்தையும் மொத்தம் 5 பொருள் எடுத்தோம்னா 5 liter கோமியம் எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு நல்லா ஒரு நிழற்பாங்கான இடத்துல மூடி வச்சுட்டு காலையிலையும் மாலையிலையும் வலதுபுறமாவும் இடதுபுறமும் நல்ல ஒரு குச்சியால கலக்கி விட்டோம்னா, ஏன்னா அந்த கோமியத்தில் இருக்கிறது வந்து அந்த இலையில இருக்க கசுவை ஃபுல்லா எடுத்துரும். எடுத்துட்டு நீங்க வந்து பயிர்களுக்கு செலுத்துனீங்க அப்படின்னா அது ஒரு சிறந்த பூச்சி விரட்டியா நம்மளுக்கு வந்து செயல்படும். இதுதான் வந்து பூச்சி விரட்டியை நம்ம வீட்டிலேயே வந்து தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து இயற்கையில் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள், நம்ம இப்போ எல்லாருமே மாடி தோட்டம் வளர்க்குறாங்க, பக்கத்தில் வீட்டில் காய்கறி தோட்டம் வளர்க்குறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை
1: தேவைக்கு கிடைச்சாலே
0: தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தி வந்தாலே வந்து போதுமானது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இன்றைக்கு கால தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துச்சு, எல்லாம் நம்ம ஏஐ டெக்னாலஜியில் இருக்கோம், எல்லாத்தையுமே ஃபோன்லேயே பார்த்துட்டேன்னா அப்புறம் எதுக்கு டாக்டர் போய் எதுக்கு பார்க்க போகிறீங்க, அப்புறம் விவசாயத்துறை
1: அலுவலர் தான் சரியாக வரும்.
0: அப்போ நீங்கள் அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பார்த்துட்டு செஞ்சிடுறாங்க, விவசாயிகளும் வந்து பண்ணிடுறாங்க. ஏன்னா நான் நிறைய ஏரியாவில் வந்து, நான் தேனி மாவட்டத்தில் நிறைய ஏரியாவில் வந்து போய் பார்த்துருக்கேன், விவசாயிகள் சொல்லுவாங்க நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் பண்ணுறோங்க, அஞ்சலை கரைசல் பண்ணுறோம், பூச்சி விரட்டி பண்ணுறோம், பஞ்சகாவியம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு எந்த விதமான மகசூலும் இல்லை, எதுவும் தெரியல அப்படின்வாங்க. சரி நீங்கள் வாங்க என்ன தான் பண்ணுறீங்க, நானும் போய் பார்ப்பேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே தப்பு தப்பாக பண்ணுறாங்க. என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, சார் நான் யூடியூப்பில் பார்த்தேன் கரெக்டாக தான் இருக்குது, அப்படி பண்ணக்கூடாதுங்க, இது எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க, முக்கியமான தகவலை விட்டுருவாங்க, நீங்க அந்த தகவல் தான் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றாங்க, 5 இலை கரைசல் ரெடி பண்றேன்னு அவங்க பாவம். அதனால என்ன அவங்களுக்கு என்னன்னா
1: டைம் வேஸ்ட்,
0: டைம் வேஸ்ட், பொருள் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட், பலன் கிடைக்காது. அப்ப நிறைய விவசாயிகள், நான் தேனி மாவட்டத்துல கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளையும் நாங்க சுத்தி வந்துட்டு தான் இருக்கோம், அப்ப பண்றதெல்லாம் நான் பாத்துருக்கேன். பட் எல்லாருமே தப்பு தப்பா பண்ணி விவசாயிகள் வந்து கொடுத்துடுறாங்க, கொடுத்துட்டு எனக்கு எதுவுமே வரல, எனக்கு மகசூல் இல்ல, நான் வாழ்க்கையே வெறுத்துட்டேன், என்ன பண்றது அப்படின்னு
1: சொல்லி கேட்டா.
0: அதே மாதிரி விவசாயிகள் இன்னொன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆரம்ப கட்டத்துல எந்த ஒரு விதமான பூச்சி நோயும் பார்த்துட்டு மருந்து அடிக்கிறது இல்ல, ஏன்னா ஆரம்பத்துல விட்டுறாங்க, அசால்ட்டா விட்டுறாங்க, ஒரு 2 பூச்சி தானே இருக்கு சரியா போயிடும் அப்படின்னு விட்டுறது. அப்ப பூச்சி என்ன ஆகும், பெருக ஆரம்பிச்சிடும். அப்ப சாக போற நிலைமையில வந்து சார் இது என்ன சார் பண்றது அப்படின்னு ஆரம்ப கட்டத்துல வராம கடைசி நேரத்துல வருவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஹெவி டோஸ் எழுதி கொடுப்போம், டாக்டர் தானே பண்ணுவாரு, ஹெவி டோஸ் பேஷண்ட காப்பாத்தி ஆகணும், அப்ப பேஷண்ட ஆபரேஷன் பண்ணுவாங்க, பேஷண்ட் சக்சஸ் ஆபரேஷன் இதாகுன்ற மாதிரி கணக்கு விவசாயிகள் வந்து அந்த நிலைமைக்கு தான் வராங்க.
1: கடைசி நேரத்துல சொன்னீங்க விதை நேர்த்தி ஆரம்ப காலகட்டத்துல பண்ணிடணும், அப்படி இல்லைனாலும் அடுத்து ஒரு வாய்ப்பு வரும்போது பண்ணிடணும்.
0: அந்த மாதிரி நீங்க அதை யாரும் பண்றது இல்லை விவசாயிகள், அதை யாருமே வந்து முறையான தொழில்நுட்பங்களை கையாள்றது இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இப்ப நம்ம கூட தென்னையில கூட பார்த்தோம், வெள்ளை சுருளி தாக்கம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப நிறைய பூச்சி நோயும் நிறைய வந்து தாக்கங்கள் வந்து எல்லா பயிர்களையுமே வருதுங்க. ஒரு விவசாயி எனக்கு ஃபோன் பண்ணுவாரு, சார் அப்படின்னு என்னங்க சொல்லுங்க, நான் இந்த ஊர்ல இருந்து பேசுறேங்க, தென்னையில வந்து வெள்ளை சுருளி நிறைய இருக்கு சார் நம்ம தோட்டத்துல அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நான் சொல்லுவேன், ஐயா அப்படி இருக்குங்களா, சரிங்க ஒன்னும் இல்லை, நீங்கள் வந்து

0: விசை தெளிப்பான் மூலமா தண்ணியை வந்து இழுத்து அடிச்சிருங்க. முத வந்து அந்த வெள்ள சுருளியை அடிக்கும் போது கீழே விழுந்துரும்,
1: வெறும் தண்ணியே போதும்,
0: வெறும் தண்ணியே போதும். இதுக்கு வந்து நீங்க மருந்தெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல, ரசாயன மருந்துகள் பயன்படுத்த வேணாம். தண்ணியை வந்து இழுத்து அடிச்சிருங்க. அடிச்சுட்டு என்ன, முத நாள் அடிச்சிருங்க. அடுத்த நாள் வந்து வேப்ப எண்ணெய், வேப்ப எண்ணெய் அசாடிராக்டின் வந்து இருக்குங்க. இது என்ன கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு, இதை வாங்கி ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு மூணு ஒரு தடவை அடிங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்ப அவங்க என்ன பண்ணுவாரு, சரின்னு சொல்லிட்டு அவர் போய் என்ன பண்ணுவாரு, இந்த செக்கெண்ணெய் ஆட்டுவாங்களா அதுல போய் வாங்கிடுவாரு வேப்பெண்ணெய். அதுல பவரும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஏன்னா அது வந்து மண்டபலத்தோட சேர்த்து போடுவாங்க, அப்ப வந்து பவர் இருக்காது. நம்ம சொல்றதே தனியா வாங்கணும். அதுதான் நான் சொல்லும் போதே சொல்றேன், அசாடிராக்டின் 0.03% கான்சென்ட்ரேஷனு, இல்ல அசாடிராக்சின் 10,000 ppm 1,000 ppm 1,00,000 ppm அப்படின்றோம். அப்ப அதுல பவர் அதிகம். அப்ப அது தனியா அதுக்குன்னு எடுத்தது, அதை போய் வாங்கி எடுங்கன்னா அதையும் வாங்குறதுல விவசாயிகள் இருக்கிறத எடுத்து அடிச்சிருக்கு. சார் நீங்க சொன்னே அடிச்ச ஒன்னும் சரியாகல அப்படின்றது.
1: ரெண்டாவது நீங்க வாங்கினீங்களா,
0: அதுதான் நானும் கேட்பேன். அதுக்கடுத்து அவர் போனும் பண்ண மாட்டாரு. நான் அப்புறம் எதார்த்தமா ஒரு நாள் என்னங்க அன்னைக்கு மருந்து சொன்னோமே என்ன ஆச்சு அடிச்சீங்களா அப்படின்னு கேட்டேன். சார் அடிச்சே சார், ஒன்னும் சரியில்லை சார் அப்படின்னு. அப்ப நான்
1: அவருமையா உள்வாங்கி நீங்க சொன்னதை அப்படியே கடைபிடிச்சா நிச்சயமா
0: நிச்சயமா கிடைக்கும். பட் விவசாயிகள் கடைபிடிக்கிறது இல்ல. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, நம்மகிட்ட போன் பண்ணி கேட்பாங்க இந்த மாதிரி இந்த மருந்தை வாங்கி. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இமிடியட்டா ரெமெடி வேணும் அப்படின்னா நம்ம கெமிக்கலாவும் விவசாயிகளுக்கு சொல்லிடுறது, இல்ல இயற்கை முறையில நம்ம சொல்றது. ஏன்னா இப்ப மத்திய அரசும் மாநில அரசும் வந்து இயற்கை முறையில விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு தான் எல்லா வேளாண்மை துறையும் தோட்டக்கலை துறையிலையும் எல்லா துறையிலையும் நிறைய பயிற்சிகள்லாம் கொடுக்க சொல்றாங்க. நம்ம இயற்கை முறையிலேயே நம்ம கட்டுப்படுத்திடுறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்வோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து மருந்து அடிச்சுட்டே எதுவும் சரியாகல, அவர் போன் பண்ணி சொல்லவும் மாட்டாரு. நம்மளா என்னைக்கா ஒரு நாள் பார்த்து என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அடிச்சே சார் ஒன்றும் சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிடுவாரு. எங்க ஒரு தடவை தானங்க அடிச்சிங்க அப்படின்வோம். ஆனா இப்ப என்ன பண்ணணும், விவசாயிகள் பண்ற பெருவாரியார தப்பு என்னன்னா, எந்த ஒரு பூச்சி நோயினுடைய தன்மையை பொறுத்து மருந்து அடிக்கணும்.
1: அந்த தகுந்த இடைவெளியில மீண்டும் அடிக்கணும்.
0: இப்ப நம்ம நடந்து போறோம், உதாரணத்துக்கு ஒரு கல்லு வந்து கால்ல இடறிடுச்சு அப்படின்னா, கால்ல வந்து ஒரு சின்ன புண்ணு வரும். நம்ம கிராமத்துல என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு மண்ணை சளிச்சு கால்ல போடுவோம், இல்ல காப்பித்தூளை போய் கொட்டுவோம். இதுதான் நம்ம இயற்கையில கிராமத்துல பண்ணக்கூடிய விஷயங்கள். அதை நம்ம கண்டுக்கிறாம விட்டோம்னா என்ன ஆயிரும், தண்ணி படப்பட பெருசாயிரும். அப்ப பெருசானா நம்ம என்ன பண்ணுவோம், MBBS படிச்ச டாக்டர்கிட்ட போவோம். அவர் என்ன சொல்லுவாரு, மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து புண்ணை கிளீன் பண்ணி கட்டு போடு அப்படின்றாரு. அப்ப அவரு கூட ஒரு இடைவெளி சொல்றாரு இல்லையா. அப்ப அப்ப என்ன சொல்றாரு, தகுந்த கால இடைவெளின்றாரு. ரெண்டாவது அந்த அந்த புண்ணோட தன்மையை பொறுத்து நம்ம வந்து மருந்து கட்ட போறோம், மருந்து மாறுது. அது மாதிரிதான் பயிர்களுக்குமே வந்து நம்ம சொல்றதுங்க, உயிர் தான். அதான் பயிர்களை வந்து நம்ம அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் நம்ம சொல்றது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், நீங்க வந்து ஒரு தடவை அடிச்சிங்களா, இப்ப ஒரு 100 பூச்சி இருக்கா, 5 பூச்சி செத்து இருக்கா, அதுக்கடுத்து அடிங்க, ஒரு 7 நாள் இடைவெளியில அடிங்க. அதுக்கடுத்து ஒரு குறைந்தது ஒரு 3 முறையாவது நீங்க அடிச்சீங்கன்னாதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்றது. ஆனா விவசாயிகள் யாருமே அதை வந்து கடைபிடிக்கிறது இல்ல. ஒரே தடவை அடிச்சோடனே சரியாகணும், அது மாதிரிதான். அப்படின்னா அது எந்த பூச்சி நோய் கண்ட்ரோல் ஆகும், எதுவுமே ஆகாது.
1: உங்களுக்கு இந்த நம்ம கெமிக்கல் மருந்தே சொல்லும் போது பொருளாதார சேத நிலைக்கு அதிகமாச்சுன்னா நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிதான் நீங்க
0: அறிவுறுத்துவோம் மேடம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விவசாயிகள் ஆரம்ப கட்டத்துல எதையுமே கண்டுக்கிறது இல்ல. என்ன பண்றாங்க, ஆரம்ப கட்டத்துல ஒரு வழி போக்குறன்ற மாதிரி அவங்கள்ட்ட கடையில போய் என்ன பூச்சி என்ன நோய் எதுவுமே தெரியாம மருந்து அடிச்சிடுறாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்மள போய் ஊட்டியில இருக்க வச்சா இருப்போமா, இருக்க மாட்டோம். ஊட்டிக்காரன் இங்க வந்து இருந்தானா, இருக்க மாட்டான். என்ன காரணம், தட்பவெப்ப சூழ்நிலை கால சூழ்நிலையும் மாறுபடுது. அப்ப அதே மாதிரிதான் பயிர்களுக்கும் கால தட்பவெப்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு மருந்து கொடுக்கும் போது அதை ஏத்துக்கிறோம், ஒரு சில மருந்து கொடுக்கும் போது ஏத்துக்கிறாரு. அப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு கடையில போய் வாங்குறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு கால சூழ்நிலையில அந்த பயிர்களுக்கு வந்து வளர்ச்சி ஏற்பட்டு நல்ல காய் கொடுக்கும். பக்கத்து விவசாயக்காரனும் அதே மருந்து தான் வாங்கி அடிச்சிருப்பான். இவன் மொதல் அடிச்சிருப்பான், அவன் ஒரு மாசம் கழிச்சு அடிச்சிருப்பான். அப்ப இவனுக்கு நல்லா இருக்கே, நம்மளுக்கு நல்லா ஒரு பொறாமை வர ஆரம்பிக்கும்.
1: ஒரு மாசம் கால இடைவெளி வந்தா
0: தெரியும்.
1: இவங்களும் வந்து வேளாண்மை தெரிஞ்சவங்களா தானே இருப்பாங்க.
0: இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஆளுகள்லாம் வந்து உரக்கடை வைக்கணும்னு வந்து வச்சிருப்பாங்க. வச்சுட்டு ஒரு ஏஏஓ ஒரு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் அவங்கள்ட்ட கான்டாக்ட்ல இருப்பாங்க, இல்ல ஒரு ஒரு பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்களோட ஒரு கம்பெனியோடயோ இல்ல ஒரு அரசு அதிகாரிகளோட வேளாண்மை துறையோட தொடர்புல இருப்பாங்க. இப்ப நம்ம நார்மலா ஒரு காய்ச்சல்னு போனா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பாராசிட்டமால எடுத்து ஊசி போடுவாங்க, இல்ல ஒரு மாத்திரை வாங்கி அது மாதிரி அவங்க

0: அதை பழகிடுவாங்க. இந்த பூச்சியா இந்த மருந்து தான், இந்த நோயா இந்த மருந்து தான் அப்படின்ற. அப்ப அவங்களுக்கு பழகிறது இல்லைங்களா? இப்ப எப்படி நம்ம அனுபவத்துல கொடுத்துடுறாங்க, அந்த மாதிரி வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துடுறாங்க. அதுவும் கொடுக்கறதும் வந்து அந்த கால தட்பவெப்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு சிலது வேலை செய்யுது, ஒரு சிலது வேலை பார்க்க மாட்டுது. அப்படின்றப்ப அந்த வேலை பார்க்காத டயத்துல தான் எங்கள்கிட்ட வர்றது, சார் நான் அடிச்சேன் சார், ஒன்றும் சரியாகலை சார், சரிங்க இதை அடிங்க அப்படின்னா, என்ன சார் ஏதாவது நீங்க சொல்றீங்க அடிக்கிறேன் ஏதாவது பொழைக்குமா?
1: அந்த கால இடைவெளியில முறையா
0: பயன்படுத்தணும், சரியா வரும். ஆனா வந்து நம்ம வருவாங்க கடைசி நேரத்துல வருவாங்க, நம்ம எழுதி கொடுப்போம் இந்த இதை அடிங்க அப்படின்வோம், அடிப்பாங்க. அப்ப கேள்வி கேட்பாங்க, சார் நானும் உழுதேன், இவ்வளவு காசுக்கு உழுதேன், இவ்வளவுதான் வாங்கினேன், மருந்து வேற இவ்வளவு அடிச்சிருக்கேன், வருமா வராதா? இல்ல சொன்னீங்கன்னா
1: எடுக்க முடியுமா?
0: எடுக்க முடியுமா? இல்ல உழுது போட்டுடலாமா சார்? உழுது போட்டு அடுத்த வருஷம் கூட பாத்துக்கலாமான்வாங்க. நான் சொல்லுவேன், அடிங்க, மற்றவங்கள்ட்ட அடிச்சிருக்கீங்க, இப்போ அடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு, ரெண்டு தடவை அடிங்க சரியாயிருச்சு அப்படின்னா ஓகே தான் விட்டுருங்க அப்படின்னு. அது முறைப்படி வந்து கேட்டு மருந்து அடிக்க மாட்டுறாங்க விவசாயிகள் அனைவருமே. வந்து ஏதோ ஒரு கடையில் போய் கேட்குறாங்க, வாங்கி அடிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க.
1: அதனால வந்து
0: அது ஒரு விழிப்புணர்வு வந்து விவசாயிகள்கிட்ட வேணும்.
1: இப்போ பொதுவாக முந்தி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தேவைக்கு மட்டும், இப்போ வீட்டில் வந்து நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்க மாதிரி பெருசாக விவசாயம் பண்ணுறவங்களோ இல்லை சிறு குறு விவசாயிகளோ தன்னுடைய தேவைக்கு அந்த காலத்தில் பண்ணாங்க, அதெல்லாம் மாறி இப்போ அவங்க விவசாயம் பண்ணி அதை விற்பனை பண்ணி அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துக்கணுங்கும் போது அவங்க அதில் வந்து நல்ல மகசூல் கிடைக்கணும், நல்ல பண வரவு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சரியான அணுகுமுறையில் பண்ணணும்னா அது நமக்கு எட்டக்கூடிய ஒரு கனி தான், அது நம்ம கையில் நம்மளுடைய அணுகுமுறையில் தான் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த விளைபொருட்கள் தரமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதில் வந்து அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி மினுமினுப்பாக நல்ல பச்சை பசேல்னு ஒரு காய்கறிகளோ அது வந்து இயற்கை உரம் போடுறதுனால வருமா, இல்லை வந்து நம்ம அந்த செயற்கை உரம் போட்டாதான் அந்த ஒரு எஃபெக்ட் வரும்?
0: இல்லை மேடம், பொதுவாக வந்து நீங்கள் இயற்கையில் உரம் கொடுத்தீங்க அப்படின்னா மண்ணுக்கு பாதிப்பு வராது, அதை நம்ம சாப்பிட்றனால நம்மளுக்கும் உடம்புக்கு நல்லது. பஞ்சகாவியா அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம சாணம் கோமியம் இளநீர் வாழைப்பழம் இந்த மாதிரி அதில் ஏதாவது ஒரு விஷம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆனால் கெமிக்கலாக அடித்து நம்ம அதை சாப்பிடும் போது நம்மளுக்கு உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப
1: ரெசிடியூ
0: இருக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காய்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, ஏன்னா இடையிலே வந்து பிளாக் ஆயிடுது. ஏன்னா ரெசிடியூ அனாலிசிஸ் வந்து அதிகமாக இருக்கனால நம்ம தான், அதனால தான் நம்ம வந்து இயற்கை முறையில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இயற்கை முறையில் நீங்கள் இப்போ நம்மளுக்கு தேவையானதை நம்மளே வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயுமே ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு, எல்லா கிராமத்துலையும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, எல்லாருமே அந்தந்த குரூப்பு ஊருக்குள்ள ஒரு குரூப் வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து அதில் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்காங்க. இப்போ ஒரு சில விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணுற காய்கறிகளை ஒருத்தர் வந்து அதை முன்னிலையில் எடுத்து அவர் யார் யார் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ அது எங்கள்கிட்ட வந்து இந்த இவ்வளோ கிலோ அரிசி வந்து இயற்கை முறையில் விரிவிக்கப்பட்டது, அப்படி இதில் வந்து இவ்வளோ காய்கறிகள் வந்து இயற்கை முறையில் தயார் செய்தது அப்படின்றத ஒரு தகவலை வந்து அந்த குழு மூலமாக பரிமாறிக்கிறாரு. அப்போ வேணுன்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டு வந்து வாங்கிக்கிறாங்க. அதனால் விவசாயிகள் மத்தியில் இந்த ஒரு தொலைத்தொடர்பு வந்து அது வந்து ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கிறது. அதனால் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு குரூப்பில் போடுறது இல்லாமல் நம்ம வந்துச்சுன்னா இன்னொரு குரூப்பு போடுவோம், நம்மள்ட்ட ஒரு குரூப் இருக்கும். அப்போ வந்து ஒன்று பத்தாகும், பத்து நூறாகும், அப்படியே பெருகி வரும்போது அதுக்கு ஒரு நல்ல விலையும் கிடைக்குது, உற்பத்தி நிறைய பேர் கொடுக்க முடியல, இயற்கை சார்ந்த பொருட்களை வந்து கொடுக்க முடியல. ஆனால் நல்ல வரவேற்பும் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாளத்தில் வந்து அதுக்கு நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. நிறைய வந்து இயற்கை முறையில் வந்து பூச்சி நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம், மேலும் மகசூலை வந்து எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்றத வந்து நிறைய வந்து மண்ணில் இடுபொருட்கள்லாம் நிறையா பார்த்தோம். நிறைய வந்து இயற்கை இடுபொருட்கள் வந்து இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி நம்ம பயிர்களுக்கு கொடுத்தோம், ஏன்னா நம்ம செய்கிறத பார்த்தா தான் மற்றவங்க அதை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் அந்த மாதிரி முறையில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பயிர்களுக்கும் நல்லது, மண் வளமும் கெடாமல் இருக்கும், சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படாமல் இருக்கும். அதை நம்ம சாப்பிட்றனால நம்மளுக்கும் எந்த விதமான நோயும் எதிர்ப்பு திறனும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்டுட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அகில இந்திய வானொலிக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை இயற்கை வேளாண்மை குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் நிலையம் பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி. கார்த்திக் பாண்டி அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள்.

0: தொடர்வது வேளாண் தகவல்கள்.
1: மக்கும் உரக்கலவையை இனி எளிதாக தயாரிக்கலாம். தெரிந்து கொள்வோம், மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப பலரும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி காய்கறி மற்றும் பழங்களை தங்களது தேவைக்கு ஏற்ப விளைவிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்கு மூலாதாரமாக உள்ள மக்கும் உரத்தை, அதாவது கம்போஸ்டை, நர்சரிகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீடுகளில் எளிமையாக தயாரித்துக் கொள்வது குறித்து இன்று தெரிந்து கொள்வோம். வீட்டின் சமையலறை மற்றும் தோட்ட கழிவுகளை உரமாக மாற்றி மண்ணை வளமான பொருளாக மாற்றும் ஒரு இயற்கையான செயல்முறைதான் இந்த மக்கும் உரம். இந்த செயல்முறையில் நுண்ணுயிரிகள், காற்று மற்றும் ஈரப்பதம் ஆகியவை கரிம கழிவுகளை சிதைத்து மண்ணின் தரத்தை மேம்படுத்தி தாவரங்களுக்கு ஊட்டமளிக்கும் அடர் நிறத்திலான உலர்வான பொருளாக மாற்றுகின்றன. மக்கும் உரம் தயாரிக்க ஏக்கர் கணக்கில் நிலமோ இடமோ

0: தேவையில்லை. சிறிய அளவில் இடம் தொட்டி இருந்தாலே ஒரு வீட்டின் தோட்டத்திற்கு தேவையான உரத்தினை தயாரிக்கலாம். அடுக்கு மாடியில் குடியிருப்போர் மண்புழு உர தொட்டிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆரோக்கியமான மக்கிய உரத்திற்கு பச்சை மற்றும் பழுப்பு நிற கழிவுகளின் சமநிலை முக்கியமானதாகும். பசுமை கழிவுகள் என்பது பழங்கள் மற்றும் காய்கறி கழிவுகள், காப்பித்தூள் மற்றும் தோட்டக்கிளைகள் போன்ற ஈரமான நைட்ரஜன் நிறைந்த பொருட்களாகும். பழுப்பு கழிவுகள் என்பது காய்ந்த இலைகள், அட்டை, காகிதம் மற்றும் வைக்கோல் போன்ற உலர்ந்த கார்பன் நிறைந்த பொருட்களாகும். 2-3 பங்கு பழுப்பு நிற கழிவுகளுடன் 1 பங்கு பசுமை கழிவுகளை சேர்த்து கலப்பது மிகவும் அவசியமாகும். உரத்திற்கு தேவையான காற்றோட்டத்திற்காக முதலில் பழுப்பு நிற பெரிய கழிவுகளை அடியில் பரப்ப வேண்டும். பிறகு மென்மையான பச்சை மற்றும் பழுப்பு நிற கழிவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக போடப்பட வேண்டும். பெரும்பாலும் பச்சை நிற கழிவுகளை சிறிய துண்டுகளாக நறுக்கி சேர்க்கும் போது துர்நாற்றம் வெளியாவதை தடுக்க முடியும். உர குவியல் என்பது பிழிந்தெடுத்த பஞ்சு போல ஈரப்பதமாக இருக்க வேண்டும். ஆனால் நீர் வடியக்கூடாது. உர குவியல் காய்ந்துவிட்டால் தண்ணீர் சேர்க்க வேண்டும். குழைந்துவிட்டால் மேலும் உரத்தை சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் அல்லது 2 வாரங்களுக்கு ஒருமுறை முள் கரண்டியால் குவியலை கிளறிவிட வேண்டும். இது உரத்திற்கு தேவையான ஆக்சிஜனை சேர்ப்பதோடு நுண்ணுயிரிகளை சுறுசுறுப்பாக வைத்து மக்கும் செயல்முறையை வேகப்படுத்தும். 2-6 மாதங்களுக்குள் குவியலின் அடிப்பகுதி கருமையான நிறத்துடனும் எளிதில் உடையக்கூடிய தன்மையுடனும் மண் போன்ற நறுமணத்துடனும் மாறும்போது தரமான மக்கும் உரம் கிடைக்கும். இது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த தரமான மக்கும் உரமாகும். இது மண்ணின் ஆரோக்கியத்தையும் செடிகளில் நீரை தக்க வைக்கும் திறனையும் கொண்டிருக்கும். இது மற்ற உரங்களைப் போல் அல்லாமல் சீரான இடைவெளியில் செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து வளமாக மாற்றுகிறது. இது தொட்டியில் வைக்கப்பட்டுள்ள செடிகள், பாத்திகள் மற்றும் பால்கனி தோட்டங்கள் என அனைத்திற்கும் பொருத்தமான உரமாகும். மண்ணின் உயிர் தன்மையையும் சத்துக்களின் இருப்பையும் இயற்கையான முறையில் அதிகரிக்க இதனை தொட்டிகளில் உள்ள மண்ணுடன் கலக்கலாம். செடிகளை சுற்றியும் தூவலாம் அல்லது உயிரியல் உரங்களுடன் சேர்த்து பயன்படுத்தலாம்.
1: அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை, புற்று கண்டு கிணறு வெட்டு. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடைபெறும் முன், அமுத கரைசல் என்பது உடனடி வளர்ச்சி ஊக்கியாக செயல்படுகிறது. 1 லிட்டருக்கு 10 லிட்டர் என்ற அளவில் சேர்த்து பயிர்களுக்கு தெளிக்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 ஆம் ஆண்டு 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நல திட்டங்களின் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு தானிய உதவி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்று வட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம் நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கிடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம்போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக்கு அரசை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல் கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்த உடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக்கு அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 32.2 ஓவரில்

நான்கு விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:06. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸில் திரை கானங்களாய் கேட்கலாம் மதுர தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள், பிணி அணுகா விதி பற்றி விளக்கம் அளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள்.
3: பிணி இல்லாத நிலையை ஆரோக்கியம்னு சொல்லலாம். ஆரோக்கியம்ன்ற வார்த்தைக்கு WHO அனு சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் என்ன டெஃபினிஷன் கொடுக்குது அப்படின்னா, ஹெல்த் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் அண்ட் நாட் மெரிலி த ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி. ஆரோக்கியம் என்பது வெறும் நோய் அல்லது பலவீனம் இல்லாதது மட்டுமல்ல, முழுமையாக

டெஃபினிஷன் கொடுக்குது அப்படின்னா, ஹெல்த் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் அண்ட் நாட் மெரிலி த ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்ஃபர்மிட்டி. ஆரோக்கியம் என்பது வெறும் நோய் அல்லது பலவீனம் இல்லாதது மட்டுமல்ல, முழுமையான உடல், மன மற்றும் சமூக நல்வாழ்வின் நிலையாகும். இதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த வகையில் உடல் மற்றும் மனப்பிணிகளை நீக்கி நல்வாழ்வு வாழ தமிழ் சித்தர் பெருமக்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று உலகின் பல்வேறு பகுதிகளிலும் வேறு வேறு பெயர்களில் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு சிறப்பு மிக்க வாழ்வியல் நெறி அஷ்டாங்க யோகம். தமிழ் சித்தர்கள் தான் இதை முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, 11 சித்தர்களில் ஒருவரான பதஞ்சலி முனிவர் தான் இதை ரொம்ப விரிவாக சொல்லிட்டு போயிருக்கிறார். அஷ்டாங்க யோகம், அஷ்டம்னா 8 வகையான வாழ்வியல் நெறிமுறைகள், டெக்னிக்ஸ்னு சொல்லலாம், தந்திரான்னு கூட சொல்லலாம், நோய் நீக்கி நெடுநாள் வாழ்ந்து பேரின்ப பெருநிலை அடைய சித்தர்களால் சொல்லப்பட்ட அந்த அஷ்டாங்க 8 வகையான நெறிமுறைகள் என்னென்ன அப்படின்னா, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இவைகள் தான். முதல்ல இயமம் பற்றி பார்ப்போம். இயல் அப்படின்னா ஒழுங்கு அப்படின்னு அர்த்தம். அன்றாடம் நாம் செய்யக்கூடிய செயல்களை ஒரு ஒழுங்குடன் செய்யணும் அப்படின்றதான் இதனுடைய அர்த்தம். அன்றாடம் நாம் கடைபிடிக்க வேண்டிய நாள் ஒழுக்கம், காலை துயில் எழுவதிலிருந்து காலை கடன்களை முடிக்கிறது, மித உணவுகளை உண்பது, தேவையான தூக்கம் எடுத்துக்கொள்வது, இப்படி அன்றாட வேலைகளை ஒரு ஒழுங்குடன் செய்வது தான் இந்த இயமம். அடுத்ததா நியமம். நயம் அப்படின்னா நன்மைன்னு அர்த்தம். நமக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை மட்டுமே செய்வது, பொய் பேசுவது, மது, மாது, சூது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரியான தவறான பழக்க வழக்கங்களை தவிர்த்து நன்மை தரக்கூடிய செயல்பாடுகளை மட்டுமே செய்து வருவது நியமம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஆசனம், யோகாசனம். யோகாசனத்தின் சிறப்பை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்றைக்கு உலகம் முழுக்க இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு உலகம் முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஆசனம் அப்படின்னா அசையாது அமர்ந்திருந்து உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும் நிலை அப்படின்னு சொல்றாங்க. மனதை ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல உடம்பை ஒருமுகப்படுத்தணும். நம்ம உடற்பயிற்சிகள், தேக பயிற்சிகளில் உடம்பை ஒருமுகப்படுத்துறோமா அப்படின்னு, உடம்புக்கு வேலை கொடுக்குறோம் பொதுவாக செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள், பட் உடம்பை ஒருமுகப்படுத்துறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த யோகாசன முறைகளை உடலை ஒழுங்குபடுத்துவதன் மூலம், ஒருமுகப்படுத்துவதன் மூலம், உடலை அடக்குவதன் மூலம் மனதை அடக்க உபயோகமாக இருக்கு இந்த யோகாசன பயிற்சிகள்.

பிராணாயாமம். பிராணன் பிளஸ் யாமம் ரெண்டு சேர்ந்து தான் பிராணாயாமம். பிராணன்றது தெரியும், நம்ம உயிர் சக்தி, உயிர் காற்று. யாமம் அப்படின்னா ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம். பிராணனை ஒழுங்குபடுத்தக்கூடிய டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மூச்சை ஒழுங்குபடுத்தக்கூடிய டெக்னிக்ஸ். ஏன் மூச்சை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா, இந்த மூச்சுக்கும் மனதுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. இந்த மூச்சை ஒழுங்குபடுத்துவதன் மூலம், மூச்சை கவனிப்பதன் மூலம் மனதை ஒழுங்குபடுத்தலாம், மனதை கட்டுக்குள் கொண்டு வரலாம் அப்படின்றது சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு டெக்னிக். இந்த பிராணாயாம டெக்னிக்ஸை உலகின் பல்வேறு தியான முறைகளிலும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இன்றைக்கு பெரிய அளவில் பேசப்படக்கூடிய விபாசனா தியானத்தில் கூட இந்த பிராணாயாம டெக்னிக்ஸை பயன்படுத்துகிறாங்க. அவங்க அதுக்கு வச்ச பேர் ஆனாபான சதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனானா பிராணன், பானானா அபானன், அதாவது உள்ளிழுக்கும் காற்று வெளிவரும் காற்று அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க. நம்மளுடைய திருமூலர் பிராணாயாமம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்றி இறக்கி இருகாரும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. இந்த பிராணாயாமத்துடைய சிறப்பை சொல்றதுக்காக சொல்லப்பட்ட பாடல் இது. அதாவது மரணத்தை வெல்லலாம், கூற்றை உதைக்கும் அப்படின்னா யமனையும் உதைக்கலாம் அப்படின்னு அர்த்தம். மரணத்தை வெல்லலாம், அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க பயிற்சி இந்த பிராணாயாம பயிற்சி. திருமூலர் பிராணாயாமத்தை எப்படி செய்யலாம்ன்றது, ஏறுதல் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 அதிரேசகம் மாறுதல் 1 கண் வஞ்சகமாமே. அதாவது இந்த இன்ஹேல் பண்றது எக்ஸ்ஹேல் பண்றது இதுதான் அவங்க சொல்றாங்க. உள்ளிழுக்கும் காற்று 10 அப்படின்னா, அந்த மூச்சை உள்ள அடக்கி வைக்கக்கூடியது 40 வினாடிகளாகவும் மூச்சை வெளிவிடும் நேரம் 20 வினாடிகளாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு திருமூலர் திருமந்திரம் சொல்லுது. அதாவது 1:4:2 ரேஷியோ, இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போது நம்ம இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இந்த 4 வகையான பயிற்சி முறைகளை பற்றி பார்த்தோம். இந்த 4 பயிற்சிகளும் நுணுக்கமாக கவனித்தோம் அப்படின்னா, இதெல்லாம் உடலுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். உடலுக்கு ஒரு வேலையோ, உடலுக்கு ஒரு ஆசனமோ, மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடக்கூடிய ஒரு பயிற்சியாகவோ தான் இருக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய 4 பயிற்சிகளும் மேஜராக மனதிற்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் சொல்லியிருக்கிறாங்க.

பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யாகாரம் அப்படின்னா இறை ஆன்ம சிந்தனை தவிர்த்து பிற விஷயங்களில் மனதை செலுத்த விடாமல் மனதை ஒடுக்குதலே இந்த பிரத்யாகாரம். இறை சிந்தனை தவிர்த்து பிற சிந்தனைகளில் மனதை அலைய விடாது ஒருமுகப்படுத்துதலே இந்த பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் பின்னாடி வச்சிருக்காங்க, ஏன் இயம நியம ஆசன பிராணாயாமத்தை முன்னாடி வச்சிருக்காங்க அப்படின்னா மனதை அவ்வளவு எளிதில் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. அந்த காரணத்தினாலதான் இந்த இயம நியம ஆசனங்கள் பிராணாயாமங்களை பயிற்சிகளை ஆரம்பத்தில் செய்து மனதை ஒரு நிலைக்கு மனதனுடைய அலை வேகத்தை குறைக்கும் பொழுது மனம் ஒருமுகப்படும் தன்மை அதிகமாகுது. இந்த பிரத்யாகார பயிற்சி எளிதாக கைகூடும் அப்படின்றதுக்காக தான் இதை நான்காவதாக சொல்லிட்டு போயிருக்காங்க.

0: அடுத்ததா தாரணை. தாரணை அப்படின்னா பிரத்யாகாரத்துல மனது ஆன்மாவை நோக்கி திருப்புதல் அப்படின்னு சொல்றாங்க. இறை சக்தியை நோக்கி பிற எண்ணங்களை தவிர்த்து இறை சிந்தனையோடு ஆன்ம சிந்தனையோடு இருப்பது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாரணையும் கிட்டத்தட்ட அதேதான். இந்த இறை சிந்தனையை ஆன்ம சிந்தனையை ஒருபோதும் நழுவ விடாமல் பேணி காப்பது அப்படி சொல்றாங்க இந்த தாரணையை. அடுத்ததாக தியானம். தியானமும் தாரணையும் கிட்டத்தட்ட ஒரு பொருள் தான். இருந்தாலும் இடைவிடாது இதை பத்தியே சிந்தித்து கொண்டு இருப்பது தியானம் அப்படின்னு சொல்றாங்க. சமாதியும் ஒரு பொருள் தான், ஆனா சின்ன சின்ன வேரியேஷன் சொல்றாங்க. வேதங்கள்ல இதைத்தான் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்றாங்க. சிரவணம் அப்படின்னா ஆன்மாவை பற்றி ஆன செய்திகளை சேகரித்து அதை பற்றியான விளக்கத்தை அறிவது. தாரணைன்றது கிட்டத்தட்ட அதே அர்த்தம் தான். மனநம் அப்படின்னா இந்த ஆன்மாவை பற்றியே மனதில அதை பற்றியான செய்திகளை மட்டுமே நிலைநிறுத்துவது. நிதித்தியாசனம் அப்படின்னா அதையே அன்றாட வாழ்வுல அப்ளை செய்வது. வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்கணும், கசடர கற்கணும், கற்றதுபடி கற்ற விஷயங்களை அப்ளை பண்ணணும், இல்லைன்னா வேஸ்ட். அதுதான் இதுக்கு அர்த்தம். அதுபோல சமாதி அப்படின்றது இந்த ஆன்ம சிந்தனையை ஆன்மாவை பற்றியான எண்ணங்களை மனதில் ஒருமுகப்படுத்தி மனதில் நிறுத்தி இருப்பது ஒரு ஆத்மாவே என்ற உண்மையை உணர்ந்து இந்த ஜீவ ஆத்மாவை பரமாத்மாவோடு ஐக்கியமாக்கி ஆதியோடு சமம் ஆவதுதான் இந்த சமாதி. பேரின்ப பெருநிலை அடைவதுதான் இந்த சமாதி. வீடு வேறு அடைவதுதான் இந்த சமாதி அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் வேறு நான் வேறு என்று இல்லாமல் அந்த ஆதியுடன் ஐக்கியமாவதுதான் இந்த சமாதி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள், பிணி அணுகா விதி பற்றி விளக்கம் அளித்தார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் வியாழக்கிழமை அன்று 8:30 கேட்கலாம்.

0: நேரம் இரவு 8:45. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தென்றல்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் இரவு 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி. சம்பத்குமார். நாடகத்தில் பங்கு பெறுவோர் பெரியசாமியாக ஆர். துரை, வெற்றியாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், பூமிகாவாக ஞான சரஸ்வதி, ஆகாஷாக குமர குருபரன். அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன். இதோ பூமிகா நாடகம்.

0: மண்ணுத்தாயே, இந்த வருஷமும் எங்களை கைவிட்டுறாதம்மா. பெத்த பிள்ளைங்க கைவிட்டாலும் நீ என்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும்.
1: என்னமாமா, சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வயலுக்கு வந்துட்டீங்க? இந்த வயசுல உங்களுக்கு இந்த அலைச்சல் தேவையா?
0: வாமா வாமா எம்மா பூமிகா, பெத்த தாயை பார்க்க வர்றதுக்கு அலைச்சல்னு சொல்லுவாங்களா? இந்த மண்ணுதானமா எனக்கு எல்லாமே. சரி.

0: ஏம்மா பூமிகா, பெத்த தாயை பார்க்க வர்றதுக்கு அலைச்சல்னு சொல்லுவாங்களா? இந்த மண்ணு தானமா எனக்கு எல்லாமே. சரி, நீ என்ன இந்த நேரத்தில்?
1: நம்ம ஊர் விவசாயிகளுக்கு இந்த வாரம் இயற்கை உரம் தயாரிக்கிறத பத்தி சொல்லித்தரலான்னு இருக்கேன் மாமா. காலேஜில் படிச்சத சும்மா புக்குக்குள்ளேயே வச்சா என்ன பிரயோஜனம்? நிலத்துல இறங்கி பயன்படுத்தணும்ல.
0: நல்ல விஷயம்மா. இன்னைக்கு இருக்கிற படித்த பசங்க எல்லாரும் டவுனுக்கு ஓடுறப்ப நீ படிச்சுட்டு இந்த கிராமத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற பாரு, அங்க நிக்கிறமா என் ராசாத்தி.
1: எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டதுதான் மாமா. சரி, வெற்றி அண்ணா சென்னையில இருந்து இன்னைக்கு வர்றதா சொன்னாரே, வந்துட்டாரா?
0: வர்றேன்னு போன் பண்ணுவான். அவன் வர்றது எனக்கு சந்தோஷமே இல்லம்மா, பயமா இருக்கு.
1: ஏமாமா அப்படி சொல்றீங்க?
0: அவன் வர்ற ஒவ்வொரு தடவையும் இந்த நிலத்தை வித்துட்டு சிட்டிக்கு வர சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவான். அவனுக்கு இந்த மண்ணோட அருமை தெரியல பூமியா. என்னத்தை சொல்ல,
2: டிரைவர் என்னையா ரோடு இது? இன்னும் இந்த ஊர் மாறவே இல்லை உலருக்கு. இங்கே வர்றதுக்குள்ள என் காரோட சஸ்பென்ஷன் காலி ஆயிடும் போல இருக்குது. அப்பா இப்படி போயிட்டு இருக்கு வண்டி.
1: வாங்க விட்டேனா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் அப்புறம் ஊருக்கு வரீங்க.
2: யா நல்லா இருக்கேன் பூமிகா, பட் இந்த ஊர் வெயிலும் தூசியும் தான் தாங்க முடியல. அப்பா கிளம்பலாமா? வீட்டுக்கு போய் குளிக்கணும், ஏகப்பட்ட ஆஃபீஸ் வேலை இருக்குங்கப்பா.
0: கிளம்பு, நீ காரில் போ, நான் நடந்து வர்றேன்.
2: அப்பா காரில் ஏறுங்கப்பா, ஏன் தேவையில்லாமல் நடந்து வர்றீங்க?
0: உன் காரு ஏசி காற்று எனக்கு ஒத்துக்காதடா. நான் இந்த ஊர் காற்றை சுவாசிச்சே பழகிட்டேன், நீ போ.
1: மாமா, அண்ணா சிட்டிக்கு போய் ரொம்ப மாறிட்டார்ல?
0: அவன் மாறலம்மா, அவனோட சூழல் அவனை மாத்திடுச்சு. போவோம் வா.
2: என்னப்பா அது, அரிசி ஒரு மாதிரி செவப்பா தடிமனம் இருக்கு. நம்ம சிட்டியில் வாங்குற பாஸ்மதி ரைஸ் மாதிரி இல்லவே இல்லையே, மெல்ல முடியலங்கப்பா.
0: டே, இது பாரம்பரிய மாப்பிள்ளை சம்பா அரிசிடா, இதை சாப்பிட்டா உடம்புல இரும்பு மாதிரி பலம் ஏறும். நீங்கள் சிட்டியில் சாப்பிட்றீங்களே மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை அரிசி, அது வெறும் சக்கரை, அதில் சத்து எதுவுமே இல்லைப்பா, வெறும் சக்கரை தான் இருக்கு.
2: அப்பா நீங்கள் உங்கள் பழைய காலத்து கதையவே பேசிகிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி உலகம் எவ்வளோ அட்வான்ஸாக போயிருக்கு தெரியுமா? நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஹாஃப் அன் அவரில் உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டு உணவும் வீட்டு வாசலுக்கு வந்தது தெரியுமா?
1: அண்ணன் சொல்கிறது நிஜம்தான் மாமா, ஆனால் அந்த அரை மணி நேரத்தில் வர்ற உணவில் என்னென்ன கெமிக்கல் கலந்துருக்கு, அது எத்தனை நாள் பழசுன்னு யாருக்காவது தெரியுமா?
2: பூமிகா, நீ அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இங்கே இருக்கிறதால உனக்கு சிட்டி லைஃப் பற்றி தெரியலை. சிட்டியில் இருக்கிற சொகுசே தனி. அப்பா நான் மெயினாக இங்கே வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு தான்.
0: தெரியும்டா, நீ வந்த காரியம் என்னன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லு சொல்லு.
2: அப்பா ஒன்றும்ல, நம்ம நிலம் இருக்குல்ல அந்த மெயின் ரோடு டச் ஆகிற அந்த 5 ஏக்கர் நிலம், அதை விலைக்கு கேட்குறாங்கப்பா.
0: யார்?
2: சென்னையில் ஒரு பெரிய கார்பரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இருக்குது, அதோட ஹெட்டு ஆகாஷ்னு ஒருத்தர் அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறாங்க. நம்ம நிலத்துக்கு அவங்க கொடுக்குற விலை எவ்வளோ தெரியுமா? 5 கோடி ரூபாங்கப்பா. 5 கோடி?
1: 5 கோடி தானே? இந்த இடத்துல இப்ப 3 போகம் விளையிற நெல் வயல் இருக்கு வெற்றியண்ணா, அதை போய் ஃபேக்டரிக்கு கொடுப்பீங்களா?
2: பூமிகா ப்ளீஸ், இது எங்க குடும்ப விஷயம். அப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, 5 கோடி, இந்த கிராமத்துல நீங்க இன்னும் 50 வருஷம் விவசாயம் பண்ணா கூட இந்த காசை பார்க்க முடியாதுங்கப்பா. இந்த காசை வச்சு நம்ம சிட்டியில ஒரு சொகுசான பங்களா வாங்கி செட்டில் ஆயிடலாம். நீங்க கஷ்டப்படவே வேண்டாம்ப்பா.
0: தம்பி வெற்றி, உனக்கு 5 கோடிங்கிறது

0: பெரிய காசா தெரியுது இல்ல?
1: ஆமாப்பா, அது பெரிய அமௌண்ட் தான், அதுல என்ன சந்தேகம்?
0: ஆனா எனக்கு அந்த நிலத்துல இருக்கிற ஒவ்வொரு மண் துகளுகளும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாத்துற தாயா தெரியுதுல. இந்த நிலத்துல விளையிற நெல்லைத்தான் நீயும் சாப்பிட்டு வளர்ந்த, நானும் சாப்பிட்றேன். ஏன் இந்த ஊரே சாப்பிடுது? சோறு போடுற பூமியை விற்கிறது பெத்த தாயை ஏழை விடுறதுக்கு சமம்டா.
1: அப்பா எப்ப பார்த்தாலும் இதே எமோஷனல் டைலாக் பேசி எங்களை ஏழையாவே வச்சிருக்க நினைக்கிறீங்களா? விவசாயம் பண்ணி இங்க யார் ஜெயிச்சிருக்கா? எல்லாரும் கடனாளியா தான் இருக்காங்கப்பா. இந்த நிலத்தால நமக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சு?
2: லாபம் இல்லைன்னு யார் சொன்னா வெற்றியண்ணா? உங்க அப்பாவோட உழைப்பு தான் உங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சு சிட்டில ஏசி ரூம்ல உட்கார வச்சிருக்கு, அது லாபம் இல்லையா?
1: பூமிகா, உன்ன நான் பேச சொல்லல. அப்பா நான் கேட்கறதுக்கு நேரா பதில் சொல்லுங்க, நீங்க கையெழுத்து போடுறீங்களா இல்லையா? ஏன்னா நான் ஆல்ரெடி ஆகாஷ் சார் கிட்ட பேசிட்டேன், அவர் நாளைக்கு இந்த ஊருக்கு வர போறாரு.
0: அவன் கார்பரேட் காரனா இருந்தாலும் சரி, கம்பெனி காரனா இருந்தாலும் சரி, வர சொல்லு. ஆனா இந்த பெரியசாமியோட நிலத்துல ஒரு பிடி மண்ணை கூட அவனால தொட முடியாதுன்னு அவங்கிட்டயே சொல்லிடு.
1: அக்கா சார் வாங்க, இதுதான் எங்க வீடு, இவங்க தான் எங்க அப்பா.
3: ஹலோ மிஸ்டர் பெரியசாமி, நான் தான் ஆகாஷ், ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட எம்டி. உங்க மகன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரே.
0: சொன்னான் சொன்னா, பேசுனா காசுக்காக மண்ணை விற்க சொன்னா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு?
3: பெரியசாமி சார், நீங்க இன்னும் இந்த கிராமத்தையே உலகம் நினைச்சிட்டு இருக்கீங்க. வெளியே உலகம் ரொம்ப மாறிடுச்சு. உங்க நிலத்துக்கு நாங்க தர 5 கோடி ரூபாயை வச்சு நீங்க நினைச்சா இந்த ஊரையே விலைக்கு வாங்கலாம். ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க சார்?
0: தம்பி, காசு கொடுத்தா காரை வாங்கலாம், பங்களாவை வாங்கலாம், ஆனா இந்த மண்ணை வாங்க முடியுமா? இந்த மண்ணு ஒரு அற்புதம்ப்பா. ஒரு நெல்மணியை போட்டா 100 நெல்மணியா திருப்பி தருது, ஆனா அடுத்த வருஷம் அது 5 கோடியே 1 ரூபாயா மாறுமா? மாறாது. ஆனா என் நிலத்துல உழைப்ப போட்டா அது ஊருக்கே சோறு போடும்பா, தெரியுமா?
3: வெற்றி, உங்க அப்பா கிட்ட பிசினஸ் லாங்குவேஜ் பேசினா புரியாது போல.
1: அப்பா ப்ளீஸ் அப்பா, சிட்டிக்காரங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதீங்கப்பா, முதல்ல கையெழுத்த போடுங்கப்பா.
2: வெற்றியண்ணா, அசிங்கம்னு எதை சொல்றீங்க? பெத்த அப்பா இந்த மண்ணோட பெருமையை பேசுறதா, இல்ல உங்க லாபத்துக்காக கார்பரேட் காரனுக்கு கொடை புடிச்சிட்டு நீங்க நிக்கிறதா?
3: யார் இந்த பொண்ணு?
1: சார் அது பூமிகா, பக்கத்து வீட்டு பொண்ணு, சும்மா அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது.
2: ஆமா சார், நான் விவசாயம் தான் படிச்சிருக்கேன், அதனால தான் சொல்றேன். நீங்க இங்க ஃபேக்டரி கட்டினா அதுல இருந்து வர்ற கழிவு நீர் பக்கத்துல இருக்கிற நிலத்தடி நீரை விஷமாக்கும். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்க மாடு கண்ணு எல்லாம் நோயால சாவாங்க. காசுக்காக ஒரு ஊரையா அழிக்க பாக்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா?
3: லுக் பூமிகா, நாங்க இங்க ஃபேக்டரி கட்டினா இந்த ஊர்ல இருக்கிற 500 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், இந்த ஊரே டெவலப் ஆகும்.
0: வேலையா? என்ன வேலை கொடுப்பீங்க? நிலத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிற என் ஊர் சனத்தை உங்க கம்பெனி வாசல்ல செக்யூரிட்டியாகவும் வேலைக்காரனாகவும் ஆக்குவீங்க, அதானே உங்க டெவலப்மெண்ட்?
3: மிஸ்டர் பெரியசாமி, நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன், நீங்க சைன் பண்ணலனா கவர்மெண்ட் மூலமா இந்த நிலத்தை இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு சொல்லி அக்வயர் பண்ண எனக்கு தெரியும். அப்போ இந்த 5 கோடியும் கிடைக்காது, நிலமும் போயிடும்.
0: நீ எதை வேணாலும் பண்ணிக்கடா, என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் நிலத்துல உன்னோட மெஷின் இறங்க முடியாது. போடா வெளிய, போடா, கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு.
4: ஏப்பா வெற்றி, என்னப்பா நடந்துகிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா என்னடானா நிலத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, நீ என்னடானா ஊர் சொனத்தை கூட்டி வச்சுக்கிட்டு காசு கொடுத்துக்கிட்டு இருக்க?
1: ஐயா, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, விவரம் இல்லை. ஆனா உங்களுக்கு விவரம் இருக்குல்ல, இந்தாங்க உங்கள் பேரன் சிட்டியில் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான்ல, இங்கே ஃபேக்ட்ரி வந்தால் அவனுக்கு ஆஃபீஸ் வேலை கன்ஃபார்ம் ஆயிரும், இந்தாங்க.

0: பிடிங்க, அட்வான்ஸ் காசை வச்சுக்கோங்க, பிடிங்க.
1: ஆனால் வெற்றி, உங்கள் அப்பா சொல்கிறது என்னமோ நிஜம்தான்ப்பா. நிலம் போயிட்டா அப்புறம் நாம் என்ன பண்ணுவோம் சொல்லு.
2: ஐயா பெரியவரே, நிலத்தை வச்சு நீங்கள் என்ன சாதிச்சிங்க? வருஷம் பூரா மழையை நம்பி ஏமாந்து தானே போனீங்க? கம்பெனி வந்தால் மாதம் 1ஆம் தேதி ஏன்னா கைக்கு சம்பளம் வரும்ல, கொஞ்சம் யோசிங்க.
3: நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னைக்கு வாங்குற அந்த 50,000 or 1,00,000 எத்தனை நாளைக்கு வரும்? நிலம் போயிட்டா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொத்து வச்சுட்டு போவீங்க? விவசாயத்துல நஷ்டம் வர்றதுக்கு காரணம் நாம இன்னும் பழைய முறையையே வச்சு கெமிக்கல் உரத்தை போட்டு நிலத்தை கெடுத்து வச்சிருக்கிறது தான். இயற்கை விவசாயம் பண்ணுனா செலவு கம்மியாகும், லாபம் அதிகமாகும். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தயவு செஞ்சு இந்த நச்சு பணத்தை வாங்காதீங்க.
0: பூமிகா, நீ ரொம்ப ஓவரா பண்ற பூமிகா. ஆமா, ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கிறத உன்னால தாங்க முடியலையா? இங்க பாரு பூமிகா, நீ மக்களை திசை திருப்பாத, போயிரும் போது இந்த இடத்த விட்டு.
3: அண்ணா, உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. பணத்துக்காக சொந்த ஊரையே காட்டி கொடுக்கற உங்களை எல்லாம் காலம் மன்னிக்காத வெற்றியண்ணா.
0: அப்பா,
4: என்னடா இது?
0: இது கோர்ட் நோட்டீஸ், இது பார்ட்டிஷன் சூட். அந்த 5 ஏக்கர் நிலத்துல எனக்கும் சட்டப்படி பங்கு இருக்கு. என் பங்க நான் ஆகாஷாருக்கு விற்க போறேன், உங்க பங்க நீங்க வச்சுக்கங்க. ஆனா மெயின் ரோடு டச் ஆகிற பகுதி என் பங்குக்கு தான் வரணும்னு என் லாயர் சொல்லியிருக்காரு.
4: என்னடா பண்ணி வச்சிருக்க? பெத்த அப்ப மேலேயே கோர்ட்ல கேஸ் போடுறியடா? உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு எனக்கு நல்ல குருதட்சணை கொடுத்துட்டடா.
0: நான் வேற வழி இல்லாம தான்ப்பா இதை செஞ்சேன். நீங்க நேர் வழியில கையெழுத்து போட்டிருந்தா நான் ஏன் கோர்ட்டுக்கு போக போறேன்? ஒழுங்கா நாளைக்கு வந்து சைன் பண்ணிருங்க, இல்லைன்னா கோர்ட் மூலமா நிலத்தை ஏழை விட வச்சிருவேன் பாத்துக்கோங்க.
4: நான் செத்த அப்புறம் இந்த மண்ணு உனக்கு தானா வந்து சேரப்போகுது? ஆனா நான் உயிரோட இருக்கும் போதே என் மார்பிள் மேல ஏறி மிதிக்கிற பாரு, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. உனக்கு இந்த சோறு போட்ட பாவம் சும்மா விடாதுடா.
0: என்ன நீங்க என்ன வேணா சாபம் போடுங்கப்பா, ஆனா நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன். நான் நாளைக்கு சென்னைக்கு கிளம்புறேன், மத்தத கோர்ட்ல பாத்துக்கலாம்.
4: பூமி அம்மா, என் பிள்ளை எனக்கு கொல்லி வைக்க மாட்டான்னு தெரியும், ஆனா அவன் என் நிலத்துக்கே கொல்லி வைப்பான்னு நான் நினைக்கலம்மா. நான் தோத்துட்டம்மா, தோத்துட்டேன்.
3: இல்லம்மா, நீங்க தோக்கல. பெத்த புள்ள துரோகம் பண்ணினா என்ன? இந்த ஊர்ல இருக்கிற மத்த பிள்ளைங்க நாங்க இருக்கோம். கோர்ட்டா கார்பரேட்டா, எது வந்தாலும் நாம எதிர்த்து நிற்போமாமா? நாம எதிர்த்து நிற்போம்.
0: என்னடா அருண், காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கை நிறைய மாத்திரை திங்கிற, என்னடா ஆச்சு உனக்கு?
5: என்னத்தை சொல்ல வெற்றி, சிட்டி லைஃப் நமக்கு சம்பளத்தை கொடுக்குது, கூடவே இலவசமாக அல்சரு, சுகரு, பிளட் ப்ரெஷரில் கொடுக்குது. நேற்று டாக்டர்கிட்ட போனேன், நீங்கள் சாப்பிட்ற பாக்கெட் ஃபுட்டு, கெமிக்கல் கலந்த காய்கறி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறாரு.
0: டேய், இதெல்லாம் ஓவர் டயக்னாசிஸ்டா. நாம் இவ்வளவு சம்பாதிக்கிறதே இந்த சிட்டியில் நல்லா வாழ தானே? சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஆகாஷ் சார்கிட்ட கோர்ட் நோட்டீஸ் காப்பியை ஒப்படைக்கணும்.
5: வெற்றி, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், தப்பாக எடுத்துக்காத. பெத்த அப்பா மேலேயா கோர்ட்டில் கேஸ் போடுவ? அந்த மண்ணு தான் உங்கள் அப்பாவோட உசுருன்னு நீயே சொல்லியிருக்க.
0: நீ சும்மா இருற அருண், உனக்கு பிஸ்னஸ் பற்றி தெரியாது. இங்கே பாரு, எங்கள் அப்பாவோட எமோஷனுக்காக நான் ஏன் என் கரியரையும் 5 கோடி ரூபாயும் இழக்கணும்? நான் பண்ணுறது ப்ராக்டிக்கல்ரா.
6: வாவ், எக்ஸலண்ட் வெற்றி, எக்ஸலண்ட். உங்கள் அப்பா மேலேயே கேஸ் போட்டுட்ட பார்த்தியா, அங்கே நிற்கிற நீ. பிஸ்னஸுக்கு இந்த மாதிரி கட்ஸ் தான் வேணும்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ லீகல் நோட்டீஸ் போயாச்சு, கோர்ட் ஆர்டர் வந்த உடனே மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிற என் பங்கை உங்கள் கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன் சார்.
6: வெற்றி, எனக்கு ஓம் பங்கு மட்டும் போதாது, அந்த ஒட்டுமொத்த

0: 5 ஏக்கர் நிலம் வேணும். ஏன்னா உங்கள் அப்பாவோட பங்கில் தான் நாங்கள் ஃபேக்ட்ரியோட கெமிக்கல் வேஸ்ட்டை கொட்டுறதுக்கான டம்பிங் யார்டை பிளான் பண்ணியிருக்கோம்
1: சார். என்ன சொல்கிறீங்க, கெமிக்கல் வேஸ்ட் கொட்டுறதா? ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது அது சாதாரண மேனுஃபேக்சரிங் யூனிட் தான்னு சொன்னீங்க.
0: வெற்றி, கார்பரேட் பிஸ்னஸில் இதெல்லாம் சகஜம். அந்த நிலத்தில் கெமிக்கல் கழிவுகளை கொட்டினா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எந்த நிலத்திலையும் புல்லு பூண்டு கூட முளைக்காது. நிலத்தடி தண்ணி எல்லாமே பாய்சன் ஆகிடும். அதனால தான் உங்கள் அப்பா அந்த நிலத்தை விற்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. அவருக்கு விவரம் இருக்குது, உனக்கு தான் இல்லை.
1: சார், அப்போ எங்கள் ஊர் நிலம் முழுசாக பாழாயிருமா? அங்கே இருக்கிற ஜனங்க?
0: அதை பற்றி உனக்கு என்ன கவலை வெற்றி? உனக்கு 5 கோடி ரூபாய் கமிஷன் கிடைக்குது. அதை வச்சு வேறு எங்கேயாவது லேண்டு வாங்கிக்கோ. இந்த வாரம் கோர்ட்டு ஹியரிங் வருதுல்ல, உங்கள் அப்பாவை எப்படியாவது வரவை. ஓகே, நீ போகலாம்.
2: ஐயா, நான் ஆகாஷ் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் மகன் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. வர புதன்கிழமை நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நிலம் அட்டாச் ஆகிடும்.
3: டேய், உங்கள் சம்மனை வச்சு எங்களை மிரட்டாதீங்கடா. பெத்த அப்பனையே கோர்ட்டுக்கு இழுக்கிற அளவுக்கு உங்கள் கம்பெனி காசு அவனுக்கு புத்தியை கெடுத்துருக்கலாம். ஆனால் நாங்கள் சட்டப்படியே இதை சந்திப்போம்.
4: பூமி தாயே, என் பிள்ளை கை நீட்டி காசு வாங்கினதுக்காக என்னை இப்படி நடு தெருவில் நிற்க வச்சுட்டாரம்மா. நான் கோர்ட்டுக்கு வர்றேன்டா. அந்த நீதிபதி முன்னாடியே என் புள்ள முகத்தை பார்த்து சில கேள்விகள் கேட்கணும்டா, கேட்கணும்.
1: டாக்டர், அருணுக்கு என்னாச்சு டாக்டர்? காலையில் கூட ஆஃபீஸ்க்கு வந்தேன், திடீர்னு இப்படி மயங்கி விழுந்துட்டான் டாக்டர்.
5: ஐ எம் சாரி வெற்றி, அவனுக்கு அக்யூட் லிவர் அண்டு கிட்னி ஃபெயில்யூர். அவனோட உடம்புல ஆபத்தான ரசாயனங்களோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது.
1: கெமிக்கலா? அவன் எந்த ஃபேக்ட்ரிலையும் வேலை பார்க்கல டாக்டர், அவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
5: ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்க வேணாம் வெற்றி, நாம் தினமும் சாப்பிட்ற சாப்பாடே விஷமாக மாறிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வர காய்கறிகள் பழங்கள் எல்லாமே கெமிக்கல் ஃபேக்ட்ரி கழிவுகள் கலந்த தண்ணியில் விளைகிறது தான். அந்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட உடம்புல சேர்ந்து இன்றைக்கி அவனோட கிட்னியை காலி பண்ணிடுச்சு. காசு இருந்தால் பொருட்களை வாங்கலாம் வெற்றி, ஆனால் ஆயுளை வாங்க முடியுமா?
1: கடவுளே, நான் என்ன பண்ண பார்க்குறேன்? 5 கோடி காசுக்காக என் சொந்த ஊர் தண்ணியையும் மண்ணையும் விஷமாக்க பார்க்குறேண்ணா. நாளைக்கு என் ஊரில் இருக்கிற குழந்தைகளும் என் அப்பாவும் கூட இப்படி தான் ஹாஸ்பிட்டலில் சாவாங்களா? ஐயோ, நான் எவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டேன்.
0: வாங்க பெரியசாமி சார், கோர்ட்டுக்கு வந்துட்டீங்களா? உங்கள் பையன் இன்னும் வரல போல. உங்கள் பையனே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும்போது நீங்கள் எப்படி நிலத்தை காப்பாத்தீங்கன்னு நான் பார்க்குறேன்.
3: ஆகாஷ், அதிகமாக பேசாதீங்க, இது தர்மத்துக்கும் பணத்துக்கும் நடக்கிற சண்டை. மாமா, கோர்ட்டில் நீதி நமக்கு தான் கிடைக்கும். வாங்க மாமா, போகலாம்.
6: பூமிகா, நான் ஆகாஷோட லாயர். இங்கே பாருங்க, கோர்ட் எமோஷன்ஸை வச்சு தீர்ப்பு சொல்லாதே, எவிடன்ஸ் வச்சு தான் பேசும். நிலத்தோட வாரிசு நிலத்தை விற்க சம்மதிக்கும் போது கோர்ட் அதை தடுக்காது. யுவர் ஆனர், என்னுடைய கட்சிக்காரர் ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி நடத்துறார்.
7: ஆர்டர், ஆர்டர், சைலன்ஸ்.
6: பிரதிவாதி பெரியசாமியின் மகன் வெற்றியிடமிருந்து நிலத்தை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளனர். மகனுக்கு சட்டப்படி பாக பிரிவினை செய்து நிலத்தை விற்க உரிமை உள்ளது. அதற்கு இந்த பெரியசாமி முட்டுக்கட்டை போடுகிறார். இதோ அவருடைய மகனை சாட்சி கூண்டுக்கு வந்துவிட்டார்.
7: மிஸ்டர் வெற்றி, உங்கள் தரப்பு வாதம் என்ன? உங்கள் தந்தை உங்களுக்கு பாகம் தராமல் ஏமாற்றுகிறாரா? நீங்கள் நிலத்தை உண்மையிலேயே விற்க விரும்புகிறீர்களா?
1: யுவர் ஆனர், என் லாயர் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் தான் என் அப்பா மேலே கேஸ் போட்டேன். பணத்தாசையில் என் சொந்த

0: ஊர் மண்ணை இந்த கார்பரேட் கம்பெனிக்கு விற்க நான் தான் முடிவு பண்ணேன். ஆனா இப்போ நான் அந்த தவறை செய்ய விரும்பல. ஒரு ஆனர் அந்த தவறை செய்ய விரும்பல. இந்த கேஸை நான் இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறேங்க ஒரு ஆனர்.
1: What are you talking, Mitri? நீங்க ஆல்ரெடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கீங்க.
0: நான் சைன் பண்ணது உண்மைதான் மேடம். ஆனா இந்த கம்பெனி எங்க ஊர் நிலத்துல ரசாயன கழிவுகளை கொட்ட போறாங்கிற உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டாங்க. இதோ இவங்களோட சீக்ரெட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அவங்க ஆபீஸ் லேப்டாப்ல இருந்து நான் எடுத்து வந்துட்டேன் யுவர் ஆனர். பாருங்க யுவர் ஆனர், இந்த ஃபேக்டரி அங்கே வந்தா அடுத்த 5 வருஷத்தில் அந்த ஊரில் இருக்கிற நிலத்தடி தண்ணி முழுக்க விஷமாயிரும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்னைக்கு சிட்டியில் இருக்கிற ரசாயன சாப்பாட்டை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சாக கிடக்கிறான். அந்த நிலைமை என் கிராமத்து மக்களுக்கு வரக்கூடாது யுவர் ஆனர்.
2: யுவர் ஆனர், ஹி இஸ் லையிங். இவர் பிளாக்மெயில் பண்ணுறாரு.
3: ஆர்டர், ஆர்டர்.
2: மிஸ்டர் ஆகாஷ், இங்கே ஆவணங்கள் தெளிவாக இருக்கின்றன. நீங்கள் அரசாங்கத்திடம் பொய் சொல்லி அனுமதி வாங்க முயற்சித்திருக்கிறீர்கள். எனவே இந்த நீதிமன்றம் வெற்றியின் மனுவை ஏற்று இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. விவசாய நிலங்களை அழித்து நச்சு பொருட்களை கொட்ட முயன்ற ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியின் திட்டத்திற்கு இடைக்கால தடையும் விதிக்கிறது. மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து விசாரிப்பதற்கு குழு அமைக்கவும் உத்தரவிடப்படுகிறது. த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். வெற்றி, என்னை ஏமாத்திட்டல. உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். உன் கரியரை காலி பண்றேன் பாரு.
0: கார்பரேட் ஆபீஸ்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கரியரை காலி பண்ணி மிரட்டுறிய ஆகாஷ், தூக்கி எறியண்டாம் வேலையா. கை நிறைய சம்பாதிச்சு மாத்திரை நிறைய திங்கிற இந்த நரக வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என் மண்ணில் இறங்கி ஒழைச்சு கஞ்சியை குடித்தாலும் நிம்மதியாக வாழ்வேன். போயா போ. என்ன மன்னிச்சிருக்கப்பா, பணத்தாசை என் கண்ணை மறைச்சிருச்சு. அப்பாவுக்கே துரோக பண்ண துணிஞ்சிட்டேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல என்னோட ஃப்ரெண்டு கிடக்கிறத பார்த்தப்பத எனக்கு புத்தி வந்துச்சுப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, இந்த மண்ணை வித்திருந்தா நான் இந்த உலகத்திலே பெரிய பாவி ஆகியிருப்பேன்ப்பா.
4: தம்பி வெற்றி, தவறு செய்யாத மனுஷனே இல்லைப்பா. ஆனால் செஞ்ச தவறை உணர்ந்து இந்த மண்ணுக்காக கார்பரேட்காரனை எதிர்த்து நின்னப்பாரு. அங்கே நிற்கிறடா என் மகன். நீ கோர்ட்டில் ஜெயித்ததை விட என் பிள்ளையா ஜெயிச்சதாண்டா எனக்கு பெருமை, எனக்கு பெருமை.
5: இப்போதான் வெற்றியண்ணா, நீங்கள் உண்மையான விவசாயியோட பிள்ளைன்னு நிரூபிச்சிருக்கீங்க. வாங்க ஊருக்கு போவோம். நம்ம மண்ணை வச்சு நாம என்ன சாதிக்கலான்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம்.
0: கண்டிப்பா பூமிகா, கண்டிப்பா. அதை நம்ம செஞ்சே ஆகணும்.

0: என்ன வெற்றி, கம்ப்யூட்டர் கீபோர்டு தட்டின கையில் இன்னைக்கு இந்த ஏக்கம்பை பிடிச்சி தயாராக இருக்க?
1: அப்பா, கம்ப்யூட்டரில் நான் தட்டினது வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான்ப்பா.
0: ஓஹோ,
1: ஆனால் இந்த ஏரில் தான் உலகத்தோட பசியை தீக்கிற அற்புதம் இருக்குது. எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா, இங்கே பாருங்க, சரியாக பண்ணுறேனா?
0: அப்படித்தான்ப்பா, அப்படித்தான் வெற்றி.
2: வெற்றியண்ணா, சூப்பரா உழுகுறீங்க. வெற்றியண்ணா
1: பூமிகா, நான் யாரு? பெரியசாமியோட பையன்ல.
0: அப்படி சொல்ற மகனே,
2: இதான் நம்ம மண்ணோட மதிப்பு. வெற்றியனா, நம்ம மண்ணோட மதிப்பு
1: அது.

0: எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நாம இவ்வளவு நாளா கடையில வாங்கின ரசாயன உரம் நம்ம நிலத்தோட மண்புழுக்களை அழிச்சிருச்சு. மண்புழுக்கள் இல்லாத நிலம் செத்த பிணத்துக்கு சமம். அதனால இப்போ நாம தயாரிக்க போற ஜீவாமிர்த உரம் மண்ணுக்கு மறு உயிர் கொடுக்கும்.
1: அதுக்குதான் நான் ஒரு பிசினஸ் பிளான் வச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து விவசாயிகள் உற்பத்தியாளர் குழு ஆரம்பிக்க போறோம். சிட்டியில் இருக்கிற என்னோட சாஃப்ட்வேர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு வெப்சைட்டு அப்புறம் ஒரு ஆப் உருவாக்கியிருக்கிறேன். நம்ம ஊரில் விளையிற ஆர்கானிக் காய்கறி அரிசியை இடைத்தரகர்கள் இல்லாமல் சிட்டியில் இருக்கிற மக்களுக்கு நாம் நேரடியாக விற்க போகிறோம். லாபம் முழுசாக நமக்கு தான் கிடைக்கும்.
0: மாமா மாமா, டிவியை பார்த்தீங்களா மாமா? முறைகேடா நிலம் பறிச்ச வேறொரு வழக்குல ஆகாஷ கைது பண்ணிட்டாங்களா மாமா?
2: அப்படியாம்மா, ஆகாஷோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சம்மா. ரொம்ப சந்தோஷமா அவனை கைது பண்ணது.
0: அங்க பாருங்க மாமா, தங்கம் போல நெற்கதிர்கள் வளைஞ்சு குலுங்குது பாருங்க மாமா. வெற்றி அண்ணனோட டிஜிட்டல் ஆப் மூலமா தான் லாரியில காய்கறியும் அரிசி மூட்டையும் நேரடியா டவுனுக்கு போகுது மாமா.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
0: பாத்தீங்களா மாமா, நம்ம உழைப்பும் இயற்கையும் ஒன்னா சேர்ந்தா யாராலையும் நம்மளை அழிக்க முடியாது மாமா.
2: தம்பி வெற்றி, இன்னைக்கு இந்த ஊரே உன்னை வாழ்த்துதுடா. நீ படிச்ச படிப்புக்கு இன்னைக்கு தாண்டா உண்மையான பெருமை கிடைச்சிருக்கு.
1: அப்பா, இந்த உலகம் எவ்வளவு டிஜிட்டலா மாறினாலும் மனிதனோட பசிங்கிறது மாறாதுப்பா. ஆனா இந்த விவசாயங்கிறது நாட்டோட ஒட்டுமொத்த அத்தியாவசியம். பூமிகா, அப்பா இப்ப சொல்லுங்க.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி சம்பத்குமார். நாடகத்தில் பங்கு பெற்றோர் பெரியசாமியாக ஆர் துரை, வெற்றியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், பூமிகாவாக ஞான சரஸ்வதி, ஆகாஷாக குமர குருபரன், ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்பிரியா, அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நேரம் 10:00 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெட்ஸில் இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம் நட்சத்திர கீதங்கள். எம்ஜிஆர் நடித்த படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசிச்சிருக்கீங்க நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா?
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ணு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்க நீங்கள் கையில் வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்கள் தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்தது தான். சரி, 1,00,000 ரூபாய் இப்போயே கொடுப்பீங்களா? பெட்டியில் கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்கில் போடுவீங்களா? இல்லை நானே நேரில் வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்லை பாட்டி, நீங்கள் அலையணும்னு அவசியமே இல்லை, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: எப்போ தாயி பண்ணுற? கொஞ்சம் சீக்கிரமாக வந்துதாயி, நிறைய செலவு இருக்குது.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 10,000 ரூபா மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமாக கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாயை நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்கே போக? என் பேராண்டி 100 ரூபா கேட்டால் கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில் கொடுத்துட்டு அந்த கையில் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்படிலாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினச்சிக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லைம்மா, புரியல, என்ன சொல்கிறீங்க நீங்கள்?
0: இல்லைதாயி, 10,000 ரூபாய் ஏற்கிறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்லை பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனியில் ரூல்ஸ் கிடையாது.
0: அப்போ ஒன்று பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுப்ட்டு கையில் காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிகிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நட்சத்திர கீதங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. 10:40 இன்றைய நட்சத்திர கீதங்களில் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்கள் தான் இடம்பெற்றுருக்கு.
1: என்ன சமயலோ, என்ன சமயலோ,
2: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழியும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழியும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலைய பாப்போம்.
3: சாந்தாக்கா, நீங்க சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
4: தலிவரு,
3: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும், அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
2: நான் மட்டுமா குப்பைய தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
5: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளியே குப்பைய போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
2: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், இனிமேலாச்சும் நம்ம எல்லாரும் மாறலாம்.
6: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவனை சிலை வடிப்பான். எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மீள் காதல் கொள்ளும் அவள் நினை.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இன்றைய சிறப்பு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற கேட்கிறோம். 10:52

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இதுவரை வளம் வந்த நட்சத்திர கீதங்கள் இனிதே நிறைவு பெற்றது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வீடும் நாடும் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி, இதில் விதை பரிசோதனை குறித்து விதை பரிசோதனை நிலைய வேளாண் அலுவலர் ராமலட்சுமி அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி, 7:10 மதுர தென்றல். நாளை காலை 7:25 நலமாய் வாழ. ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள், புளிக்க வைக்கப்பட்ட பால் பொருட்களில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பற்றி தகவல் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வி அபிராமி அவர்கள். பகுதி 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன். 7:35 மதுர தென்றல். 8:00 மதுர தென்றல். 8:15 ஆங்கிலத்து செய்திகள், டெல்லி அஞ்சலாக 8:30 மதுர தென்றல். 9:00 அரங்கிசை, 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 இலக்கியம் பேசுவோம் புறநானூற்றில் பெண்பார் சென்னை அஞ்சல். 12:00 நிகழ்ச்சியின் நேரமும், 12:05 ஆங்கிலத்து செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

பிற்பகல் 12:10 இசை மேடை. திருவிழா ஜெயசங்கர் அவர்களின் நாதஸ்வரம் இசை கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல் இசை சென்னை அஞ்சலாக. 1:05 ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை முனைவர் சுலோச்சனா அவர்கள் எழுத்தின் இசை வழங்குகிறார். கவிஞர் குடந்தை அனிதா, நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். கதை அரங்கம் 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுர தென்றல், 2:35 செந்திசை பாடற் பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 மாலை ஒளிபரப்பு தொடங்கும். இதில் குரல் அமுதம் 326 இடம்பெறும். 5:30 மதுர தென்றல், 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள், இதில் வீரா திரைப்படத்தின் பாடல் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுர தென்றல், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் வேடர் புளியங்குளம் விவசாயி சகாதேவன் கொய்யா சாகுபடி குறித்து நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் கேட்கலாம். 8:00 செய்தியறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுர தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி சூழல் பாதுகாப்பில் தனி மனித பங்கு தகவல் தருகின்றார் முனைவர் இ பிரேமா அவர்கள். வயலின் இசை சிவராமன் அவர்களின் மிருதங்கம், கார்த்திக் அவர்களின் கடம் கேட்கலாம். 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களின் நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் 100.1 திருப்பூர் எஃப்எம் ஆகிய அலைவரிசைகளில். விழிகள்

உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.